ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயேஷ்த மாதம் 23 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 30 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.

குறளமுதம் அதிகாரம் 106 இரவு குறள் எண் 10. குறள் இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பு இடும்பை தானேயும் சாலும் கரி. பொருள் யாசிப்பவன் யாரிடத்தும் கோபம் கொள்ளுதல் கூடாது, ஏனெனில் அவனது வறுமையை அவனுக்கு பாடம் புகட்டுகிறது. குறளும் பொருளும் மீண்டும். குறளமுதம் அதிகாரம் 106 இரவு குறள் எண் 10. குறள் இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பு இடும்பை தானேயும் சாலும் கரி. பொருள் யாசிப்பவன் யாரிடத்தும் கோபம் கொள்ளுதல் கூடாது, ஏனெனில் அவனது வறுமையை அவனுக்கு பாடம் புகட்டுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. கேட்க போகும் நிகழ்ச்சி இன்றும் நாளையும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாக கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ, வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், அறிவோம் பகிர்வோம் நிகழ்ச்சியை கேட்கலாம். இதனைத் தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சியை கேட்கலாம், 11:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

11:2 நீங்கள் கேட்டவே நேயர் விருப்பம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல பிக்கஸ்ட் சப்போர்ட் இருக்கிறவங்க யார் அப்படின்றதான் கேள்வி. நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு பிடித்த பாடலோட கேட்டு இந்த தலைப்பை பத்தி நீங்க பேசலாம். 12:5 காங்கிலத்தில் செய்திகள் டெய்லி ஏஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:5 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்களில் பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள், 2:30 மேட்னி நேரம் ஒரு பட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி. வழிகாட்டி மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் இல சுருளிவேல் அவர்களுடன் நேர்முகம் மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான

0: தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளையில் திரையில் பக்தி பாடல்களை கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்து விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 9:30 திரைகானம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி பிரசாத் அவர்களின் சாக்ஸோஃபோன் இசை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இத்துடன் நிகழ்ச்சி நிரல் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to U.S. Secretary of State Marco Rubio and lodged a strong protest over the attacks by the U.S. Navy in the Gulf that killed 3 Indian mariners. In a post on social media platform, Dr. Jaishankar said such lethal actions against commercial shipping are not justified. The conversation comes days after 3 Indian crew members were killed in a U.S. strike on the Palau-flagged tanker M.T. Sethabello off the coast of Oman, triggering a sharp response from New Delhi. The vessel had 24 Indian crew members on board, of whom 21 were rescued, while the 3 missing sailors were later confirmed dead. Following the incident, India lodged a strong protest with Washington and summoned the U.S. charge d'affaires in New Delhi. Railways Minister Ashwini Vaishnav held a high-level review meeting with senior officials of Indian Railways on the Railway Recruitment Board (RRB) recruitment process. During the meeting yesterday, Mr. Vaishnav emphasized the need for a more transparent, accurate and technology-driven system. He also reviewed the progress made in shifting departmental examinations to computer-based test mode and said that more tablet-based examinations should be introduced to make recruitment faster, efficient and user-friendly. Defence Minister Rajnath Singh asserted that the exceptional performance of indigenous missile systems during Operation Sindoor is a testimony to the growing strength of India's defence research and development ecosystem. Inaugurating the Advanced Weapons System Complex at the Defence Research and Development Organisation's Defence Research and Development Laboratory, part of the Dr. APJ Abdul Kalam Missile Complex in Hyderabad, the Defence Minister said that systems developed by DRDO, such as Akash and BrahMos, have demonstrated India's capability to compete in the global defence technology ecosystem. Mr. Singh emphasized that strength is essential for peace and that self-reliance is the most reliable foundation for that strength. Union Minister for Heavy Industries and Steel H.D. Kumaraswamy has said that Prime Minister Narendra Modi has placed unprecedented emphasis on manufacturing-led growth and employment generation, which has accelerated industrial growth and created large employment opportunities. He said this while addressing the 65th Foundation Day celebrations of the Central Manufacturing Technology Institute in Bengaluru. Mr. Kumaraswamy said the Central Manufacturing Technology Institute, headquartered in Bengaluru, is making significant contributions to research in the strategic sector and will be provided financial and institutional support to strengthen its capabilities and expand its national footprint. Cabinet Secretary Dr. T.V. Somanath has reviewed the preparedness for the NEET re-examination in a meeting with the Director General, National Testing Agency, Abhishek Singh. During the review, the Cabinet Secretary emphasized the need for ensuring a smooth, transparent and secure conduct of the re-examination through close coordination among all concerned stakeholders. Mr. Somanathan said that the full might and weight of the law will fall on any person trying in any manner to distort, disrupt or tamper with the integrity or smooth conduct of the re-examination. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி

0: He will visit Slovak Republic from tomorrow. Prime Minister Narendra Modi will hold talks with Slovak Prime Minister Fico during the visit and explore new avenues of cooperation. The Prime Minister will also meet President Pellegrini during the visit. The Prime Minister's state visit assumes greater significance in view of the continuous increase in bilateral trade, which crossed $1 billion in 2024 and reached $1.8 billion last year. In badminton, India's PV Sindhu will face world champion Akane Yamaguchi of Japan in the women's single semi-finals of the Australian Open in Sydney today. The third-seeded Indian booked her place in the last four with a commanding victory over Chen Suyu in just 27 minutes in the quarter-finals. Delhi NCR witnessed a second consecutive night of heavy rainfall last night, accompanied by thunderstorms, lightning and strong winds. The India Meteorological Department has issued a red alert for Delhi and adjoining areas, warning of moderate thunderstorms accompanied by lightning and squally winds reaching 60 to 70 km per hour with gusts up to 80 km per hour. And that is the end of this news bulletin.
1: நிறமாறுமணி 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: மனித வாழ்க்கை என்பது நன்னடத்தையின் தொகுப்பு என்கிறது ஆச்சாரக் கோவை. நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை ஆச்சாரக் கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குணநலங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது அவ்வையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி நீர் ஒளி காற்று ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழைவளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக் கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். நத்தெரும்பு தூக்கணம் புல் காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம் குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாகச் செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றால் அவர்களுக்கு ஆச்சாரமாக நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக் கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இனி கேட்கலாம் அருளிசை. கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஐக்கிய நாடுகள் சபையால் முன்னெடுக்கப்படுகிறது. அல்பினிசம் குறைபாடு உள்ள மக்களை பற்றிய தவறான புரிதல்களையும் சாதாரண நிறமுடைய மக்களால் அவர்கள் சற்று வித்தியாசமாக பார்க்கப்படும் நிகழ்வை தடுக்கவும் சர்வதேச அல்பனிச விழிப்புணர்வு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக Proud in my skin, celebrating all skin tones என்பதாக அமைந்துள்ளது. அதாவது, என்னுடைய தோலின் நிறத்தை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன், அதேபோல் எல்லா வண்ண தோலின் நிறத்தையும் எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் என்பதாகும். இன்று ஜூன் 13 சர்வதேச அல்பனிசம் விழிப்புணர்வு தினம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை முதல் லீசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல்.

0: இன்றிரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: இதில் பேக்கிங் பண்ணிடணும். பண்ணி கட்டி வச்சுட்டோமா ஒரு இதில் அது வந்து அப்படியே ஒரு போகாது விதை, ஒரு வருஷம் வரைக்கும் எல்லாம் விதை அப்படி இருக்கும். அதை வந்து போடலாம், போட்டு நல்லா இது பண்ணலாம், விதையை வந்து உற்பத்தி இருந்துகிட்டே இருக்கும்.
2: இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாரு இல்லைங்களா, இப்போ ஒரு கீரை விவசாயம் பண்ணி அதில் வந்து லாபம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியோட நோக்கமாக இருக்கு. அப்போது அவர் வந்து லாபம் ஈட்டக்கூடிய அந்த வகையில் ஒரு விவசாயியாக இருந்து நீங்கள் என்ன அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லுவீங்க?
1: கீரை விவசாயம் பண்ணுறவர் வந்து பெரிய அளவில் சம்பாத்தியம் எதிர்பார்க்க முடியாது, குறைஞ்ச அளவில் சம்பாத்தியம் வரும். அவர் அன்னைக்கு அன்னைக்கு அந்த சின்ன விவசாயம் பண்ணுறவர் தான் கீரை போடுவார், அவர் அன்னைக்கு அன்னைக்கு அந்த உணவு தேவைக்கு அவரோட தேவைக்கு நிறைவேற்றிட்டு போவார். அந்த கீரை வகை வாங்குறவங்களுக்கும் நல்ல பலன் இருக்கும், ஆனால் அவர் பெரிய அளவில் இருக்க மாட்டார் கீரை விவசாயம் பண்ணுறவர்.
2: கீரை விதையில பெரிய அளவு
1: பார்க்க முடியாது, குறிப்பிட்ட அளவு கிடைக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அவருடைய தேவைக்கு அளவு கிடைக்கும், பெரிய லெவல்ல பண்ண முடியாது கீரை விவசாயம்.
0: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அமீர் அவர்கள்.

0: இன்றிரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.
1: இத்துடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நாடுகளில் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின்போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கிய இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர் துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளிர் படியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின்போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20 முதல் 29 வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் 6:55. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் அஜய் ஸ்பிரீதி. ஸ்டேடியோ UDFM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட். இன்றைய நாள் இனிய நாளா அமைறதுக்காக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில இயற்கையின் மொழி நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது தமிழ்நாட்டில் வரையாடுகள் காணப்படும் இடங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: இந்த வகையான ஆடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலை புலிகள் காப்பகம், முக்குருத்தி நேஷனல் பார்க், அதே போல் இரவிக்குளம் நேஷனல் பார்க், இந்த பகுதியில் வந்து அதிகமான பாப்புலேஷன்ஸில் இந்த ஆடுகள் காணப்படுகிறது. அதே போல் KMTR களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ், அதே போல் கோயம்புத்தூர் பகுதியில் சிறுவாணி ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், கொடைக்கானல சில பகுதிகளில் வந்து இந்த ஆடுகள் வந்து சில எண்ணிக்கையில் காணப்படுகிறது. எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 3000 குறைவாக தான் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்குருத்தி நேஷனல் பார்க்கிலையும் அண்ட் இரவிக்குளம் நேஷனல் பார்க் கேரளா காணப்படுது. அங்கே வந்து கிராஸ் ஹில்ஸ் ஒரு சேஞ்சுரி இருக்குது, அங்கே தான் அதிகமான ஆடுகள் வந்து காணப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 65-100 cm ஹைட் வரைக்கும் இந்த ஆடுகள் இருக்கும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 50-100 kg வரைக்கும் இருக்கும். ஆணாடுகள் வந்து 100 kg இருக்கும், பெண்ணாடுகள் ஒரு 80 kg வரைக்கும் இருக்கும். இது வந்து ஆயுட்காலம், அது ஒரு முக்கியமான விஷயம். காடில் வந்து 9-17 வந்து இந்த ஆடுகள் வந்து ஆயில் இருக்கிறது தான் வந்து அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த ஆடுகளை வந்து பெண் ஆடுகளுக்கும் ஆணாடுகளுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஆடுகளை விட ஆண் ஆடுகள் வந்து கொஞ்சம் உயரம் வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பாடி வெயிட்டும் அதிகமாக இருக்கும். அதே போல் கொம்புகள், இந்த கொம்புகள் பார்த்தீங்கன்னா தடித்த கொம்புகளாக இருக்கும். கொம்புகள் வந்து ஆணாடுகளுக்கு வந்து கொஞ்சம் தடிமனான, பெண் ஆடுகளோட தடிமனான கொம்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 cm அளவுக்கு இருக்கும். அது 16 inch இருக்கும். பெண் ஆடுகளுக்கு வந்து 30 cm, 12 inch வரைக்கும் அதோட கொம்புகள் இருக்கும். என்ன மாதிரி எலிவேஷன்ஸில், எந்த மாதிரி உயரத்தில் இந்த மாதிரி ஆடுகள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1200 meters 2600 meters வரைக்கும் இந்த ஆடுகள் வந்து காணப்படுது. நீலகிரி மாவட்டத்தில் நம்ம ஊட்டியில் இருக்கோம். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா முக்குருத்தி நேஷனல் பார்க், அவிலாஞ்சி பகுதிகளில், இந்த குந்தா பகுதிகளில், கிண்ணக்குறை பகுதிகளில் இந்த ஆடுகள் அதிகமாக காணப்படுது. இந்த ஆடுகள் எந்த மாதிரி இடத்துல காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஹில்ஸ், புல்தரை காடுகள் இருக்கு இல்லைங்களா, கிராஸ் லேண்டும், ஷோலா பேச்சஸ், இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஹையர் எலிவேஷன்ஸில், அப்பர் நீலகிரிஸில் மட்டும்தான் இந்த மாதிரி காடுகள் காணப்படுகிறது. கிராஸ் லேண்ட் ஈகோ சிஸ்டமும் அண்ட் ஷோலா ஈகோ சிஸ்டம் இந்த மாதிரி பகுதியில் மட்டும் இந்த ஆடுகள் காணப்படுது. ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இந்த ஆடுகள் எத்தனை வகையான உணவுகளை, எத்தனை வகையான ஸ்பீசிஸை வந்து எடுத்துக்கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஸ்பீசிஸ் எடுத்துக்கொள்ளுது. அதான் வந்து உணவா சாப்பிடுது. எல்லாமே வந்து நேட்டிவ், நீலகிரி மாவட்டத்திற்கே நம்ம இடத்திற்கே உரித்தான தாவரங்களை மட்டும்தான் இந்த ஆடுகள் வந்து எடுத்துக்கொள்ளுது. அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கிராசஸ் இருக்கு, ஷப்ஸ் இருக்கு, ஹர்ப்ஸ் இருக்கு, நேட்டிவ் ஷோலா பிளான்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் வந்து இந்த ஆடுகள் வந்து உணவா எடுத்துக்கொள்ளுது. இப்போ இந்த இனங்களை பாதுகாத்தாதான், இந்த நேட்டிவ் ஸ்பீசிஸை பாதுகாத்தாதான் இந்த ஆடுகளும் இருக்கும். இப்போ எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸை நீங்கள் கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா, இப்போ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரது எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ், அதெல்லாம் கொண்டு வரும்போது அது அந்த ஆடுகள் வந்து சாப்பிட்டுருக்கவே சாப்பிட்டுருக்காது. அதுக்கு வந்து பழக்கமில்லாத உணவுகள், அப்போ சாப்பிடும்போது அந்த ஆடுகள் வந்து எண்ணிக்கை குறைவதற்கு, வாழ்நாள் குறைவதற்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாட்டில் வரையாடுகள் காணப்படும் இடங்கள் குறித்த தகவல்களை வழங்கினார் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம்

0: நீங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் காலை கதை நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ. கேட்பதற்கு முன்னதாக
1: ஜி
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: இல்லைன்னா 5 மந்த்ஸுக்கு கீழே இருக்கிற நியூபோர்ன்ஸ்க்கு தான். யூஸ்வலி இந்த சீஷர் 5 மினிட்ஸ்க்கு மேலே லாஸ் பண்ணிடும். இதோட வேறொரு ஃபீச்சர் என்னன்னா, ஒரு நாளில 2 வாட்டி எல்லாம் சீஷர் எபிசோட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சீஷர் வரும்போது ஒரு சைடு தனியாக இல்லைன்னா 2 கைகள் மட்டும் அல்லது 2 கால்கள் மட்டுமா ஸ்டிஃப் ஆகுறது தான் யூஸ்வலி பாக்குறது. இந்த சீஷர் வரும்போது ஒரு சைடு தனியாக இல்லைன்னா 2 கைகள் மட்டும் அல்லது 2 கால்கள் மட்டுமா ஸ்டிஃப் ஆகுறது தான் யூஸ்வலி பாக்குறது. காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஷர் அந்த எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் பாப்பா ரொம்ப நேரத்துக்கு ட்ரௌசியா இருந்துடும். யூஸ்வலி இந்த சீஷர் வரும்போது இனிஷியல் ஸ்டெப்ஸ் சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் மாதிரி தான். பக்கத்துல சேர், டேபிள், ஷார்ப் அப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னு ரிமூவ் பண்ணணும், எடுத்து பக்கம் நிழற் படுக்க வைக்கணும், கையில ஒண்ணுமே பிடிக்கிறதுக்கு கொடுக்க கூடாது, வாயில் ஒண்ணுமே போடக்கூடாது, தண்ணி ஒண்ணுமே குடிக்க வைக்க கூடாது. இமீடியட்டா பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவே கூட்டிட்டு போகணும். யூஸ்வலி காம்ப்ளெக்ஸ் சீஷர்ஸ்ல அது எதனாலே வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் சீஷர்ஸ்ல யூஸ்வலி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் ஒண்ணுமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் காம்ப்ளெக்ஸ் சீஷர்ஸ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் ப்ரிஃபர் பண்றேன். பிளட் டெஸ்ட் பண்ணி, இஇஜி பண்ணி எதனால இதை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். யூஸ்வலி காம்ப்ளெக்ஸ் சீஷர்ஸ் பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலும், நியூரோ மெட்டபாலிக் டிசீசஸ் ஏதாவது இருக்குனாலும், மெட்டபாலிக் பிரச்சனைகள் ஏதாவது அப்படின்னா குழந்தைகள்ல ஹைப்போ கால்சியமே, கால்சிய ரத்தத்தில் கம்மி இருக்கும்போது சீஷர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்று எப்பிலப்சி, ஸ்பேஸ் ஒக்குப்பை இங்கிலீஷன்ஸ் அப்படி ஏதாவது. ஸோ அதோட ரீசன் எது, இதனாலே காம்ப்ளெக்ஸ் சீஷர் வந்திருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன ரீசன் கண்டுபிடிச்சு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி டாக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து அது கண்டினியூ பண்ணிக்கணும்.
6: காய்ச்சல் வரும்போதே உடம்பெல்லாம் தண்ணியில் தொடச்சி விட்டு காய்ச்சல் கண்ட்ரோல் பண்ணணும். காய்ச்சலோட சிரப் கூட கொடுக்கணும். இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் காய்ச்சல் கண்ட்ரோல் ஆகலே ஹை ஃபீவரா இருக்கிற டைமில் தான் வலிப்பு நோய் வருது சில குழந்தைகளில். ஆனால் இன்னொரு சில குழந்தைகளில் அவரோட நர்வுக்கு பாதிப்பு வரும்போது வலிப்பு நோய் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் காய்ச்சல் வரும்போது வலிப்பு நோய் வந்துச்சுன்னா காய்ச்சல் கண்ட்ரோல் பண்ணும்போதே அது கூட சரியாயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஒன்றுமே சொல்ல மாட்டேன். காய்ச்சல் கண்ட்ரோல் பண்ணி 2-3 டேஸ்க்கு தான் மாத்திரை கொடுக்க போகிறது. ஆனால் ஒரு வாட்டி வலிப்பு நோய் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2-3 மந்த்ஸ் அல்லனா 2 இயருக்கு அப்புறம் திரும்பி வலிப்பு நோய் வந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கேன் பண்ணுறதுக்கும், நரம்புக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா எல்லாமே பார்த்துடும். அப்படி ஏதாவது இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நாளைக்கு எடுத்துகிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவே அப்போவே கூட்டிகிட்டு போகணும். இன்னொன்று வலிப்பு நோய் பெரியவருக்கு வருது தான். பெரியவருக்கு ஒரு வாட்டி வந்துச்சுனாலும் அப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். எதினாலே வருது, நரம்புக்கு பாதிப்பா, பிரெயினோட பிரச்சனமா, எதுனாலே வருதுன்னு ஸ்கேனும் மற்ற டெஸ்ட்டுகளும் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது.
2: நலமுடன் வாழ.
4: நிகழ்ச்சியில் இதுவரை வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: காலைக்கதிரில் நலமுடன் வாழ நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காப்பான் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ODFM 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ODFM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல ரொம்பவே அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். காப்பான் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 இதை தொடர்ந்து நம்மளுடைய காலைக்கதிர் நிகழ்ச்சியில சட்டம் அறிவோம்.
1: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: இப்பதான் கோர்ட்டு மாத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அதனால ஒரு ஆக்ட் வந்துட்டு சேஃபா இருக்கணும், நமக்கு வர்க்கபிளா இருக்கணும் அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நம்ம நிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்த ஆக்ட் யாருக்காக பண்ணப்பட்டதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்றோம். இப்போ போன 2-3 மாசம் முன்னாடி அந்த கேரளா பஸ் இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன தட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டு அவன் நெக்ஸ்ட் டேக்கு போய் தற்கொலை பண்ணிட்டாப்ல. இதனால அவர் தற்கொலை பண்ணிட்டு போயிட்டாப்ல, இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாமே ஆச்சு. ஆனா இதனால யார் ஆக்சுவலி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நிஜமாவே நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட யாருமே சப் பண்றதுக்கு வரமாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நிஜமாவே பஸ்ல ஏறி உரசி அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற நாய்ங்கெல்லாம் இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதே மாதிரிதான், நானும் ரொம்ப உத்தம புத்திரன் தான், ஏதோ எங்க வீட்டு புண்ணியத்தினால நான் அன்னைக்கு போய் தொங்கல, என்னையும் சும்மா தான் சொல்லிட்டாங்கன்னு நிறைய பேர் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கும் நம்மளே வழி வகுத்து கொடுத்துட்டோம். அந்த ஒரு எதுக்கு போலீஸ்ல வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா, போலீஸ்காரங்களே சொல்லுவாங்க, அட்வொகேட்ஸா நாங்க கூட சொல்லுவோம், வீடியோ எடுங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஈவ் டீசிங்னு நீ கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது, பஸ்ல போயிட்டு இருக்கோம் என் மேல கையை வச்சுட்டான் இடிச்சிட்டான்னு சொல்லும்போது வந்த அந்த ஆள் என்ன வந்து சொல்லுவாப்லன்னா, டவுன் பஸ்னா 10-30 பேர் சேர்ந்து போகும்போது கை கால் படத்தான் செய்யும், முடியாதுன்னா கார்ல போக வேண்டியதுதானே அப்படின்னு கேட்குறாப்ல. அப்ப எதுக்கு வீடியோ எடுக்கிற சொல்றாங்க அப்படின்னா, இன்டென்ஷனலா தொட்டாப்லையா இல்ல தெரியாம கை மேல பட்டுதா அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு அத்தாரிட்டி வேணும் குவெஸ்டின் பண்றதுக்குங்கிறதுக்காக சொன்னது. அதை மிஸ்யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்டையும் கஷ்டப்படுத்தி பெண்களுடைய மானத்தையும் வாங்கி அவங்களுக்கு தேவையில்லாத ஆயுதத்தை அவங்க கையிலையும் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம். பாஷ்லியும் இதே மாதிரி தான், நம்ம ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக இல்லை ஒருத்தர் மேல இருக்கிற கோவத்தினால இல்லை ஒரு ஈஸியான ஒரு டாக்டிக், இது ஒரு விமன் சென்ட்ரிக் லாவா இருக்கே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி ஜென்ரலி லாவில் சைல்ட் சென்ட்ரிக் விமன் சென்ட்ரிக் லாவிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ப்ரூவே பண்ண வேண்டாம், இவங்க சொன்னா மட்டும் போதும், ப்ரூவ் பண்ண வேண்டியது அதர் சைடு தான், நான் பண்ணலன்னு அதர் சைடு தான் ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஐயோ பெண்கள் அப்படின்னா ரொம்ப நளினமானவங்கள், ரொம்ப மென்மையானவங்க, அவங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டாங்க, திருப்பி ப்ரூவ் பண்ண சொல்லி வேற நாங்க கஷ்டப்படுத்தணுமா, அதனால நீங்களே ப்ரூவ் பண்ணிருங்கன்னு அவங்க மண்டையில் தூக்கி போட்டுருது. இப்ப அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இதே மாதிரிதான் நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னா, நாளைக்கு ஜெனுவனாவே ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லா ஆர்கனைசேஷனும் கமிட்டியும் வந்துட்டு இதுல உண்மை இருக்குமோ இல்லையோ இது இன்னொரு பொய்யோ அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இது எதுக்காக வந்ததோ அது நடக்காம போயிருங்கிற ஒரு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்து அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையில கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் கரெக்டா இருந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பயந்து பின்னாடி போகாம அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை நீங்க கரெக்டா முறையா கொண்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்க சொசைட்டிக்கே அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த லாயும் திருப்பி ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு இட் பி மச் ஈஸியர் அப்படிங்கறதோட நீங்க நினைச்சு சொன்ன விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம் டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின்போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த சிறந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறி உள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து உள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க

செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்க பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:25 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்க போறோம் நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ்ல. பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ட்ரெண்டிங் ஆன சாங்ஸ் அதை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். உங்க கூட சேர்ந்து நானும் சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். தொடர்ந்து கேளுங்க, ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டீன்ஸ் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஆகாஷ்வாணி உதக மண்டலம் வானொலி நிலையம்.

0: டீன்ஸ் திரைப்படத்திற்காக ரொம்பவே அழகான பாடலை கேட்டோம். ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்ல, டி இமானோட மியூசிக்ல, நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:30 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீலகிரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ட்ரெண்டிங் ஆன சாங்ஸ் தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: எட்டுல அதை தொடர்ந்து நம்மளுடைய குட் மார்னிங் நீலகிரிஸ்ல பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

2026 ஃபிஃபா உலகக்கோப்பை 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் June 11 முதல் July 19 வரை நடைபெறுகின்றன. இதை கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா நாடுகள் நடத்துகின்றன. அணிகளின் எண்ணிக்கை வரலாற்றில் முதல் முறையாக 32 அணிகளிலிருந்து 48 அணிகள் வரை இந்த தொடரில் பங்கேற்கின்றன. இதில் முக்கிய சிறப்பம்சங்கள் அதிக முறை வென்றவர்கள். பிரேசில் அணி 5 முறை உலகக்கோப்பை வென்று முதலிடத்தில் உள்ளது. நடப்பு சாம்பியன் 2022 கத்தார் போட்டியில் அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல எந்தெந்த குரூப்ல எந்தெந்த அணிகள் இடம்பிடிச்சிருக்குன்னு பார்த்தரலாம். குரூப் ஏல மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா மற்றும் செர்பியா ஆகிய 4 அணிகளும், குரூப் பில கனடா, போஸ்னியா, கத்தார் மற்றும் சுவிட்சர்லாந்து, குரூப் சியில் பிரேசில், மொராக்கோ, ஹைத்தி, ஸ்காட்லாந்து, குரூப் டியில் யுஎஸ்ஏ, பாராகுவே, ஆஸ்திரேலியா, துருக்கி, குரூப் இல் ஜெர்மனி, குராக்கோ, ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈக்வடார், குரூப் எஃப்ல நெதர்லாண்ட், ஜப்பான், ஸ்வீடன், துனிஷியா, குரூப் ஜில பெல்ஜியம், எஜிப்த், ஈரான், நியூசிலாந்து, குரூப் எச்ல ஸ்பெயின், கேபி வெர்டே, சவுதி அரேபியா மற்றும் உருகுவே, குரூப் ஐல பிரான்ஸ், செனகல், ஈராக், நார்வே, குரூப் ஜேல அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா மற்றும் ஜோர்டன், குரூப் கேல போர்ச்சுகல், டிஆர் கொங்கோ, உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா, குரூப் எல்ல இங்கிலாந்து, குரோஷியா, கானா மற்றும் பனாமா.

பிரான்சில் பெண்களுக்கான சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரஷ்யாவின் ராஹிமோவா சக வீராங்கனை கோர்னிவாவை எதிர்கொண்டார். இதில் ராஹிமோவா 6-1, 6-1 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்றார். மற்றொரு போட்டியில் யுக்ரைனின் வெரோனிகா ரஷ்யாவின் சரிவாவை 6-1, 6-1 என வீழ்த்தினார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் 2026 ஜூன் 11 முதல் ஜூலை 19 தேதி வரை நடக்க உள்ளது.

0: ஸ்பெயினில் ஆண்களுக்கான சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாத் ஜோடி, ருமேனியாவின் மிர்சியா ஜெகன், ரஷ்யாவின் இவான் லியோட்ரோவேச் ஜோடியை சந்தித்தது. முதல் செட்டை இந்திய ஜோடி 6-0 என எளிதாக கைப்பற்றியது. தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் சிறப்பாக செயல்பட்டு 6-2 என வசப்படுத்தியது. 56 நிமிடம் நடந்த போட்டி முடிவில் இந்திய ஜோடி 6-0, 6-2 என நேர் செட்டில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. அறிவோம் பகிர்வோம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
1: உலகில் சிறந்த முதல் மொழியே, உயிர் எழுத்துக்களில் உயிரானாய், மெய் எழுத்துக்களால் உடலானாய், அழியா நிலை பெற்றாய், என் உயிர் மூச்சானாய், எனது தாய்மொழியா மண்ணை தமிழை வணங்கிய அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பல மாறினாலும், கண்டம் பல அழிந்தாலும், அழியாத சிறப்புடைய மொழி தமிழ் மொழி. தமிழ் பேசினாலும் கேட்டாலும் இனிமை தரும் மொழியாய் திகழ்வதால் மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியுள்ளார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறார் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறார் பாரதிதாசன். முச்சங்கம் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. தமிழில் திருக்குறள் என்னும் உயரிய நூல் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது. அப்படியானால் இம்மொழி தோன்றி குறைந்தது 10,000 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்பது
2: ஆய்வாளர்களின் கருத்து.
1: எங்கிருந்தோ இங்கு வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திய ஜியூபோ சதுரகாதி தந்திட்ட வீரமா முனிவர். நம் தாய்மொழியான தமிழ் 1000 ஆண்டுக்கு மேல் பண்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் பொலிவுடன் வளர் தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தாய்மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். ஆவுக்கு அடுத்து ஆ வருவது ஏன்? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட. ஈவுக்கு அடுத்து ஈ வருவதேன்? இருப்பவன் ஈய வேண்டும் என இயம்பிட. ஊவுக்கு அடுத்து ஊ வருவதேன்? உழைப்பே ஊக்கம் என உணர்த்திட. ஏவுக்கு அடுத்து ஏ வருவதேன்? எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்க்க. ஐ மட்டும் ஏதோடும் சேராமல் தனித்து இருப்பதேன்? அதற்கு நான் என்ற அகம்பாவம் இருந்ததால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதை உணர்த்தத்தான். ஓவுக்கு அடுத்து ஓ வருவதேன்? ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்ந்திட. அண்டத்திலேயே பிறந்த மொழி இயற்கை மொழி. 1000 ஆண்டுகள் வாழ்ந்த மொழி. இளமை குறையாமல் வாழும் கன்னி மொழி. ஈட்டி முனையை போல் கருத்தை ஊட்டும் மொழி. உள்ளத்து உணர்வை உணர வைக்கும் உயர் மொழி. ஊரெல்லாம் புகழ் பாடும் இனிய மொழி. எத்திசையும் ஒலிக்கும் இதய மொழி. ஏற்றமுடன் பயின்று வரும் பயிற்று மொழி. ஐயத்தை எளிதில் நீக்கும் எழுச்சி மொழி. ஒவ்வொரு மொழிக்கும் முதல் மொழி. 1000 கவிஞர்கள் கவிப்பாடிய எம் தமிழ் மொழி அவ்வை பிராட்டி ஆத்திச்சூடியில் சிறந்த மொழி. நம் உயர்தனி செம்மொழி. காலத்தால் அளவிட இயலாத தொன்மை வாய்ந்த தமிழ் இயல், இசை, நாடகம் என்னும் 3 பிரிவுகளாக வளர்ந்துள்ளது. பல்வேறு வரி வடிவங்களை பெற்று வளர்ந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்னும் மொழிகளை உருவாக்கி இன்று செம்மொழி என்னும் அடைமொழியும் பெற்று இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மொழி நம் தாய்மொழி என்னும் பெருமை அளவிட இயலாதது. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பல சிறப்புகள் உண்டு. இது வெறும் பழமையான மொழி மட்டுமல்ல, அழகும் இனிமையும் தனித்துவமும் ஒருங்கே அமைய பெற்ற மொழி. இந்தியாவின் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பெருமை தமிழுக்கு உண்டு. பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு எழுதப்பட்டு பாடப்பட்டு கொண்டாடப்பட்டு வரும் தமிழ் மொழி இந்திய துணை கண்டத்தின் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. அதன் பழமை, அழகு, இனிமை, தனித்துவம் மற்றும் செம்மொழி என்ற தகுதி என அனைத்தும் தமிழை இந்தியாவின் கலாச்சாரத்தின் அழிக்க முடியாத பகுதியாக நிலைநிறுத்துகின்றன. பழமையும் நிலைத்த தன்மையும். நம் தமிழ் மொழி பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழ்கிறது. இலக்கிய வளமும் கருத்து செறிவும் கொண்டு என்றும் இளமையுடன் இந்த உயர்தனி செம்மொழி வாழ்கிறது. உலகிலேயே முதன் முதலில் மொழிக்காக ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பெருமை தமிழுக்குரியது. அதுவே தமிழ்ச்சங்கம். உலக மொழிகளில் பல தோன்றிய போதிலும் கால ஓட்டத்திலும் பல அழிந்துவிட்டன. உலகின் பழமையான மொழிகளாக போற்றப்படும் 6 மொழிகளில் லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சீனம், சமஸ்கிருதம் இன்று உயிர்ப்புடன் விளங்குபவை சீனமும் தமிழும் மட்டுமே. அவற்றுள்ளும் தமிழ்மொழி எந்த சிதைவும் இல்லாமலும் தனித்தன்மையுடனும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது அதன் இணையற்ற சிறப்பு. பேச்சு வழக்கு குன்றாமல், இலக்கிய வளம் குறையாமல் தமிழ் காலத்தை தாண்டி நிற்கிறது. தனித்துவமான இலக்கண செழுமை. தமிழ் மொழியின் மற்றொரு தனித்துவம் அதன் செறிவான இலக்கண அமைப்பாகும். தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியம் ஒரு மொழிக்கான இலக்கணத்தை எழுத்து சொல் என நின்றுவிடாமல் வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. இது தமிழ் மொழிக்கே உரித்தான தனி சிறப்பாகும். தமிழ் இலக்கணத்தின் மூன்று பிரிவுகள் எழுத்து, சொல், பொருள். எழுத்து மொழியின் அடிப்படை ஒழிகள் மற்றும் எழுத்துருக்கள் பற்றியது. சொல் சொற்களின் உருவாக்கம், வகை மற்றும் பயன்பாடு பற்றியது. பொருள் வாழ்வியல் நெறிகள், மனித உறவுகள், புற வாழ்க்கை நிகழ்வுகள் என மனித வாழ்வுக்கான இலக்கணம், குறிப்பாக அகம் புறம். வேறு எந்த மொழியிலும் பொருள் இலக்கணம் இல்லை என்பது தமிழ் மொழியின் தனித்துவத்தை நிலைநிறுத்துகிறது. மானிட வாழ்வை அக வாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கை என பகுத்து அவற்றிற்கான நெறிகளை இலக்கணமாக வகுத்த பெருமை தமிழுக்கு மட்டுமே உண்டு.
0: அறிவோம் பகிர்வோம். நேயர்கள், இதுவரை தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

ஸ்டுடியோ டைம் சரியா 8:01 ஆயிட்டு இருக்கேன். நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீலகிரிஸ். குட் மார்னிங் நீலகிரிஸ்ல அறிவோம் பகிர்வோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு சித்தா திரைப்படத்திற்காக.

சித்தா திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட ஊடி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீலகிரிஸ்ல திரைகானம். ஒரு பாடக்கு கேட்கலாம் ஜவான் திரைப்படத்திற்கு முன்னதாக. ஆனால் கேட்பதற்கு முன்னதாக இன்றைக்கி ஒரு சின்னதாக தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனவு, லட்சியம், ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் அந்த அச்சீவ்மெண்ட்டை டச் பண்ணுறதுக்காக போராடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி போராடும் போது தோல்வியும் வரலாம், சக்ஸஸும் வரலாம். பட் எடுத்தோன்னே தோல்வி வருது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து துவண்டு போகாமல் நீங்கள் தோல்வி அப்படி எதுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய நெறிமுறைகள், அதாவது திட்டத்தை மட்டும் மாற்றினீங்கன்னா போதுமே தவிர உங்கள் இலக்கை வந்து என்றைக்குமே வந்து மாற்றணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தோல்வி அடைஞ்சதுன்னா அடுத்த முறையில் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிகிட்டே போய் உங்களுடைய சக்ஸஸுக்கான ஒரு வழிமுறைகளை செஞ்சீங்க அப்படின்னா, நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து கட்டாயமாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு நாலேஜ் வேணும், திட்டம் வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது, ரொம்பவே பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம், அச்சீவ்மெண்ட் எதானாலுமே நம்ம ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 ஜவான் திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எட்டு நிலையத்தில் நேரம் சரியா 8:30 ஆயிட்டு நேர்களே, நம்ம கேட்க போற நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்துல சூப்பரான பாடலை கேட்டு எஞ்சி போறோம். சோ பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: திரைகணம் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாயும் புலி திரைப்படத்திற்காக.

0: திரைக்கணம் நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். பாயும் புலி திரைப்படத்திற்காக டி இமானோட மியூசிக்ல வைரமுத்து வரிகள்ல திவ்யா குமார் மற்றும் ஷாஷா இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல. டைம் சரியா 8:35 ஆயிட்டிருக்கு.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா. சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திம்பல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில்
1: நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள்? இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: சுகுணா மற்றும் தீபா அவர்களோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் பாகுபலி திரைப்படத்திற்காக எம்எம் கீரவாணியோட மியூசிக்ல மதன் கர்கியோட வரிகள்ல தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் 91.8, இங்கே எல்லாமே சம ஹிட்.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி எஃப்எம்இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542, 944-26-43-542.

முடித்த பாடல் காஞ்சனா 2 திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 8:45 ஆயிட்டு இருக்கு. பேக் டு பேக் ரொம்பவுமே அழகான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதோட தலைப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லைஃப்ல பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்கிறவங்க யாரு அப்படின்றது தான் தலைப்பு. சோ கால் பண்ணலாம் 9344901018. அது மட்டும் இல்லாம 0423 அப்படின்ற இணைப்பை என்னை சேர்த்து 2966681 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலோட உங்களுடைய லைஃப்ல பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய UTFM 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

கேடுபாடலோடு திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

0: கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள், கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த 80s, 90s மற்றும் 2000ல வெளிவந்த பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்க போறோம். சூப்பரான ரெண்டு பாடல் வந்துட்டே இருக்கு. பார்த்தேன் ரசித்தேன் மற்றும் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படுத்திருக்காங்க நம்மளோட ஊட்டி எஃப்எம் 101.8. பட் அந்த பாடலை கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: சொல்லுங்க.
3: RBI சொல்கிறது
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: இத்துடன் திரைகாணம் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடிய 101.8 நிலையத்தில் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்க சைபால்.

0: చెప్పుకున్నా సైబాల్
1: సైబాల్.
2: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிக்கிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னன்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாராம். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா, இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
3: சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 9:15 ஆயிட்டு இருக்கு.

9:15 ஆயிடுச்சு. நேரத்துல நம்ம கேட்க போறோம் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். கத்திரி விலை கிலோவுக்கு 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 45 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும், அவரை 70 முதல் 85 ரூபாய்க்கும், புடலங்காய் 34 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 28 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பாகற்காய் 35 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 முதல் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 52 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 32 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 85 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளை கிழங்கு 45 முதல் 48 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நூல்கோல் 40 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 35 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளைப்பூண்டு 160 முதல் 190 ரூபாய்க்கும், இஞ்சி 140 ரூபாய்க்கும், கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 60 முதல் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 120 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 60 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும், கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை இவை 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், நார்த்தங்காய், வெள்ளரிக்காய் 35 முதல் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலும்புச்சம்பழம் 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை உதகை உழவர் சந்தை காய்கறியின் விலை நிலவரம் கேட்டீர்கள். அடுத்தது பழங்களின் விலை நிலவரம். கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழம் வகைகளான பூவன், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக ரெட்ரோ ராகங்கள், அதாவது 80 மற்றும் 90 2000 வெளிவந்த கோல்டன் ஹிட்ஸ் என்ற பாடல்களை தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்ல சந்தித்த வேலை திரைப்படத்திற்காக.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அதாவது கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு 80s 90s மற்றும் 2000ல வெளிவந்த ரொம்பவுமே அழகான பாடலை நம்மளுடைய ODFM 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கேட பாடல் சந்தித்த வேலை திரைப்படத்திற்காக தேவாவோட மியூசிக்ல உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா உங்களோட வாய்ஸ்ல கேட்டு முடிச்சோம். வைரமுத்து வரிகள்ல

நம்மளுடைய டேவையை இனிமையாக்கக்கூடிய அடுத்தடுத்து சூப்பரான இனிய பாடல்களை தான் ரொம்பவுமே அருமையா இருக்கக்கூடிய பாடல்களை நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பாடல் அப்படின்றவங்க பிடிக்காதவங்க யாருமே கட்டாயமா இருக்க முடியாதுங்கமே. ஒவ்வொருத்தருமே எழுந்ததுமே சில பேர்த்துக்கு ஹேபிட்டா கூட இருக்கலாம், ஒரு பாடல் கேட்டுட்டு நம்மளுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே அந்த சாங்ஸோடவே அவங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி கேட்கும் போது அவங்களோட டே ரொம்ப பிரசன்ஸா மட்டும் இல்லாம அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதா கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல்களை தான் நம்மளுடைய ஊட்டி 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி 101.8, இங்க எல்லாமே சமஹிட். அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, வானத்தை போல திரைப்படத்திற்காக.

முதலின் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் மற்றும் மகேஸ்வரியோட வாய்ஸ்ல, ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல, வைரமுத்து வரிகள்ல. சில பாடல்களை கேட்கும் போது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லைங்க, எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த பாடலை கேட்கும் போது ரொம்பவுமே புதுசா கேட்கிற மாதிரியும், நமக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸை ஏற்படுத்துற மாதிரியும், ரொம்பவுமே அழகான நம்மளோட நாளையே இனிமையாக்கி தரக்கூடிய பாடல்களை தான் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டுடியோல டைம் சரியா 9:37 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில, அதாவது கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த 80s மற்றும் 90s 2000களில் வெளியான ரொம்பவுமே அழகான பாடல் வரிசையில, துள்ளாத மனம் துள்ளும் திரைப்படத்திற்காக அழகான பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 9:49 ஆயிடுச்சு. நேர்களே ரெட்ரோ ராகங்கள்ல கோல்டன் இட்ஸ் ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு 80s 90s மற்றும் 2000ல வெளியான ரொம்ப அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கேட்ட பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோ. ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல வைரமுத்துவோட வரிகள்ல
1: எட்டாம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா எட்டாம் தேதி எப்ப வரும்?
3: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
1: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
3: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: ராதாகிருஷ்ணன் மற்றும் அரிணியோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் வாலி திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகள்ல மற்றும் தேவாவோட மியூசிக்ல. ரெட்டோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய நாளை இனிமையாக்கும் இனிய பாடல் தான், அதாவது 80, 90 மற்றும் 2000 வெளிவந்த கோல்டன் ஹிட் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது FM 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்.

நிலையத்தில் நேரம் 10:08. உங்களுடைய எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். கேட்ட இந்த பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ்தாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட இனிமையான வாய்ஸ்ல கேட்டோம். புதுக்கவிதை அப்படின்னும் போதே நிச்சயமா நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங்கா தெரியும். நிறைய புதுக்கவிதைகள் வந்துட்டு நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஒவ்வொரு கவிதைகளும், அதுவும் காதல் கவிதைகள் படிக்கும் பொழுது அதுல வந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளும் வரிகளும் சரி, நம்ம மனதை எப்பொழுதுமே தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு அன்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். அப்படிப்பட்டதா தான் அந்த பாடல் அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஓடிஎஃப்எம் 101.8.

சூப்பரான பாடல் கேட்டோம். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இனிமையான குரலில், இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில். நிலையத்தில் நேரம் 10:13 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ்தாஸ் மற்றும் உமா ரமணன் அவர்களின் இனிமையான குரல்ல இளையராஜாவின் இசையில இரு இதயங்களின் இணைவையும் அன்பின் ஆழத்தையும் மிக அழகா வெளிப்படுத்தினது அந்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வொருத்தரும் நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த வாழ்க்கை இனிமையானதாக அமையும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு, அதாவது குடும்பத்துல வந்து கணவன் மனைவியா இருக்கட்டும், அன்புக்குரியவர்களா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிடமும் சரி அந்த அன்பின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை இனிமையாக அமையும். நிகழ்ச்சியில அடுத்த சூப்பரான பாடல் கேட்கலாம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
1: நேர்களை, இன்றைய நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப்பில் பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி கால் பண்ணி உங்கள் லைஃப்பில் சப்போர்ட்டாக இருக்க அந்த பர்சனை பற்றி நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய எஃப்எம் 101.8 இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நிகழ்ச்சியில்.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இனிமையான குரலில் இளையராஜாவின் இசையில் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சுவாசிக்கும் காற்று கூட சுட்டு எரிக்கும் போது என் அன்பு உன் நினைவுகளை என்றும் வாட்டுவதே ஏனோ அப்படின்ற ஒரு மீனிங்கோட தான் அந்த பாடல் அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக வரப்போகுது குவா குவா வாத்துகள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத, சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் ஜோனா எவாஞ்சலின் நூட்டில இருந்து பேசுறேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: நானு, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, என் தங்கச்சி.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க?

0: பிடிச்சது?
1: எனக்கு பிடிச்சது டான்ஸ் ஆடுறது, ட்ராயிங் பண்ணுவேன், அவ்வளவுதான்.
0: ஓகே, உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: எப்படி, விளையாட்டு சாமானங்க வச்சு சமைக்கிறதுக்கு பிடிக்குமா, இல்ல நிஜமாலுமே வீட்டுல மம்மி செலவு காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து சமைக்க பிடிக்குமா?
1: நிஜமாலுமே சமைக்க பிடிக்கும்.
0: என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க?
1: முட்டைய வச்சு நிறைய பண்ணிருக்கோம்.
0: எங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு டிஷ் நீங்க முட்டைய வச்சு செஞ்சதுல?
1: முட்டைய வச்சு பண்ணிருக்கோம், பிரெட் வச்சு பண்ணிருக்கோம்.
0: ஓகே, என்ன பண்ணீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க, எல்லாரும் சாப்பிட்டு சூப்பரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல.
1: வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க, நானும் என் தங்கச்சி மட்டும் சாப்பிடுவோம்.
0: நீ செய்யறது நீங்க தங்கச்சியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பீங்களா? அப்படி என்ன செஞ்சு கொடுத்தீங்க தங்கச்சிக்கு நீங்க?
1: குக்கர்ல முட்டைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மசாலா உப்பு மிளகாய் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு சாப்பிட்டோம்.
0: நல்லா இருந்துச்சா? தங்கச்சி சூப்பரா இருந்துச்சு சொன்னாலா? சரி, நீங்க வீட்டுல மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
1: பண்ணி கொடுப்போம்.
0: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க?
1: பாத்திரம் கழுவுவோம், துணி துவச்சு கொடுப்போம். சில டைம்
0: துணி எல்லாம் வாஷ் பண்றதுக்கு மம்மி அலோ பண்ணுவாங்களா?
1: பண்ணுவாங்க.
0: குட்டி குட்டி துணி எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுவீங்களா நீங்க, இல்ல மம்மி வாஷ் பண்ணும் போது கூட போவீங்களா?
1: மம்மி வாஷ் பண்ணும் போது கூட சின்ன சின்ன துணி வாஷ்,
0: சின்ன சின்ன கர்சீஃப் எல்லாம் எடுத்து நானும் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மம்மி கூட ஹெல்ப் பண்ணி துவைப்பீங்களா? ஓகே ஓகேமா. உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு விஜய் பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன பாட்டு? விஜய் நிறைய பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
1: ரஞ்சிதமே.
0: ரஞ்சிதமே தான் ரொம்ப பிடிக்குமா? எதுக்காக அந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிச்சிருக்கு?
1: விஜயோட டான்ஸ் நல்லா இருக்கும்,
0: அதனால அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, நீங்க லீவ்ல அவுட்டிங்ல போவீங்களா?
1: போனும்.
0: போயிட்டு வந்துட்டீங்களா?
1: வந்துட்டோம்.
0: உங்களுக்கு டாடி கூட டிரைவிங் போறதுன்னா ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: ஓகே, டாடி உங்களை எதுல கூட்டிட்டு போனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஸ்கூட்டி.
0: ஸ்கூட்டில போனா ரொம்ப பிடிக்குமா? சரி, நீங்க ஸ்கூட்டில டாடி கூட போகும்பொழுது என்னெல்லாம் பாப்பீங்க நீங்க?
1: நிறைய காரு, செடி இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்ஸ் பாப்பேன்.
0: ஹார்ஸ் அந்த மாதிரி நிறைய பாப்பீங்களா? ஓகே ஓகே. டாடி கூட நீங்க போகும்பொழுது முன்னாடி நின்றுட்டு போவீங்களா, இல்ல டாடிக்கு பின்னாடி உட்காந்துப்பீங்களா?
1: முன்னாடி நின்னு.
0: முன்னாடி நின்னாதான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் சொல்லிட்டு முன்னாடி நினைப்பீங்களா?
1: ஆமா.
0: அப்படியா, சரி சரிமா. உங்க தாத்தா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
1: தாத்தா என்கிட்ட அவ்வளவுக்கு பேச மாட்டாரு, அதனால எனக்கு பாட்டிட்ட பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு.
0: சரி, உங்களுக்கு பாட்டி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன?
1: கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க.
0: கேட்டதெல்லாம் பாட்டி வாங்கி கொடுத்துருவாங்களா? ஓகே.
1: அதுக்கப்புறம் அது விலை அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி வாங்கி கொடுப்பீங்க?
0: கேட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலை பாட்டிக்கு. எவ்வளவு விலை ஜாஸ்தி கம்மி அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, என்னோட பேத்தி கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கி கொடுக்கற பொருளை நீங்க பத்திரமா வச்சுப்பீங்களா? ஓகே ஓகேமா. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: கிரீன்.
0: எதனால கிரீன் கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
1: உலகம் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு.
0: உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகேமா, அதனால கிரீன் பிடிச்சிருக்கா? இப்ப ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடைக்கு போனீங்கன்னா கிரீன் கலரா செலக்ட் பண்ணி தான் வாங்குவீங்களா?
1: ஆமா, கிரீன் கலர் அங்க இல்ல, அது நல்ல இல்லன்னா வேற கலர் வாங்கி,
0: அது இல்லன்னா வேற வாங்கிப்பீங்க. மத்தபடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா கிரீன் தான். உங்களுக்கு பூச்செடிகள் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: ஓகே, உங்க வீட்டுல பூச்செடிகள் வளர்த்துட்டு இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கு?
1: ஸ்ட்ராபெரி செடி, ரோஸ், பிங்க் ரோஸ், ரெட் ரோஸ்.
0: ரோஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? சரி, அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துவீங்களா நீங்க?
1: ஊத்துவோம்.
0: யாரு ஊத்துவா?
1: பாட்டி.
0: பாட்டி தான் ஊத்துவாங்களா? பாட்டி ஊத்தும் போது நீங்க கூட இருப்பீங்களா? ஓகே, வேற என்னெல்லாம் வேணும் அந்த செடி நல்லா வளரணும் அப்படின்னாக்கா? வேற என்ன, தண்ணி தவிர வேற என்ன தேவைப்படுவதுக்கு?
1: வெளிச்சம்.
0: வெளிச்சம், சூரிய ஒளி, கரெக்டா? ஓகே ஓகேமா. சரி, உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாருன்னு கேட்டா யார சொல்லுவீங்க?
1: வடிவேல்.
0: வடிவேலு. டிவில நிறைய காமெடி எல்லாம் பாப்பீங்களா? அப்பா பாக்கும் போது அப்பா கூட சேர்ந்து காமெடிஸ் எல்லாம் பாப்பீங்க. அப்பா வடிவேலுடைய காமெடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படியா. அப்ப நிறைய படத்துல வடிவேலு காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, எந்த படத்துல இருக்கிற காமெடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: விஜய் கூட.
0: விஜய் கூட, விஜய் வடிவேலு காம்பினேஷன்ல இருக்கிற காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வடிவேலு நடிச்சதுல. ஓகே ஓகேமா, கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஜாக்லின் எஸ்தர்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: ஃபிஃப்த்
1: போறீங்களா? ஃபோர்த் டு ஃபிஃப்தா? லீவ் எல்லாம் முடிஞ்சதா?
2: முடிஞ்சிச்சு.
1: எப்ப ஸ்கூல் உங்களுக்கு?
2: ஜூன் 4.
1: ஓகே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, அக்கா, நானு.
1: ஓகே. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்?
2: பாட்டி.
1: எதனால பாட்டி மட்டும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: என் கூடயே இருப்பாங்க.
1: உங்க கூடயே இருந்து என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு பாட்டி?
2: ஊட்டி விடுவாங்க, தூங்க வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
1: தூங்க வைக்கும் போது கதை சொல்லுவாங்களா? என்ன கதை சொல்லுவாங்க?
2: எல்லா கதையும் சொல்லுவாங்க.
1: அதுல உங்களுக்கு என்ன கதை ரொம்ப பிடிக்கும் பாட்டி சொல்றதுல?
2: எல்லா கதையும் ரொம்ப பிடிக்கும்.
1: எல்லா கதையுமே ரொம்ப பிடிக்குமா? என்ன சாப்பிட்டீங்க நீங்க?
2: ரச சாப்பாடு.
1: உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுல?
2: பிரியாணி.
1: என்ன பிரியாணி?
2: நான் பிரியாணி.
1: யார் செஞ்சு கொடுக்கணும்?
2: அப்பா.
1: மம்மி,

0: எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாட்டி, அதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன கேப்பீங்க? ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா? வெஜ் ஃப்ரைடா இல்ல அதுவும் சிக்கன் ஃப்ரைடா? எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா? சரி, பாட்டெல்லாம் கேப்பீங்களா நீங்க? டிவில பாப்பீங்களா? நிறைய பாட்டெல்லாம் கேப்பீங்களா? யாரோட பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உனக்கு எந்த நடிகருடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: விஜய்
0: தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, விஜய் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களே, நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? எப்படி விஜய் பாட்டு ஓடும் பொழுது நீங்க டிவி பார்த்து டான்ஸ் ஆடுவீங்களா? உங்களுக்கு யார் கம்பெனி தருவா டான்ஸ் ஆடுறதுக்கு?
1: எங்க அக்கா.
0: அக்கா நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா உங்கள மாதிரியே?
1: ஆமா, சூப்பரா ஆடுவா என்ன மாதிரியே.
0: அப்படியா? அப்ப ரெண்டு பேரும் வீட்ல ஒரே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்களா லீவ்ல? புடிச்ச பாட்டு போட்டுப்பீங்களா நீங்களே?
1: போட்டுப்போம்.
0: ஓகே ஓகேமா. சரி, அக்கா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: எனக்கு ஹெல்ப் பண்றது.
0: என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அக்கா உங்களுக்கு?
1: ஏதாச்சும் கேட்டா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு காய்ச்சலா இருக்கும் போது இதெல்லாம் பண்ணுவாங்க. நல்லா கேர் பண்ணிக்குவாங்க.
0: நல்லா கேர் பண்ணி அக்கா பாத்துப்பாங்களா அவங்கள? சரி, இப்ப லீவ் எல்லாம் முடிஞ்சது பாத்தீங்களா? இன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த லீவ்ல நீங்க எங்கெல்லாம் அவுட்டிங் போயிட்டு வந்தீங்க?
1: கொச்சின், மேட்டுப்பாளையம், அல்வதான்.
0: அப்படியா? கொச்சின்ல எங்க போனீங்க?
1: போட்ல போனோம்.
0: போட்டிங் ஜாலியா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா போட்டிங் போறதெல்லாம்? ஓகே ஓகே. இப்ப ஊட்டியில இருந்தீங்க நீங்க, போட்டிங் எல்லாம் கொச்சின் போய் போட்டிங் எல்லாம் போயிருக்கீங்க. ஊட்டிக்கும் கொச்சினுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க நீங்க?
1: அங்க ரொம்ப வெயிலா இருந்துச்சு.
0: வெயில் ஜாஸ்தியா கொச்சின்ல? அதனால தண்ணில நல்லா விளையாண்டீங்களா? ஓகே ஓகேமா. சரி, உங்க டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: எங்க டாடியும் நல்லா சமைப்பாரு, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு.
0: நிறைய பண்ணுவாரு, நிறைய விஷயங்கள். டாடினாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அப்புறம் என்ன தனியா நம்ம சொல்றது இல்ல? ஒரே வார்த்தை, டாடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட முடிச்சிடலாம்ல நம்ம. மம்மி வந்து உங்க மேல கோவப்படுறாங்கன்னு வைங்க, எந்த ஒரு விஷயத்துக்காக உங்க மேல மம்மி கோவப்படுவாங்க?
1: வந்து நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா, தண்ணி குடிக்கும் போது தண்ணிய கீழே கொட்டிட்டேனா, அந்த மாதிரி ஏதாச்சும் கீழே கொட்டினா, ஏதாச்சும் தப்பு பண்ணா திட்டுவாங்க.
0: ஏதாச்சும் தப்பு பண்ணா தண்ணியெல்லாம் கீழே கொட்டினா திட்டிடுவாங்களா மம்மி? இப்ப நீங்க அழுகுவீங்களா?
1: இல்ல.
0: அப்புறம் என்ன பண்ணுவீங்க மம்மி திட்டும் போது? என்ன
1: பண்ணுவீங்க?
0: திட்டு வாங்கிட்டு பேசாம இருந்துப்பீங்களா? அப்ப யாரு உங்களுக்கு திட்டாத, பாப்பாவை திட்டாதன்னு சொல்லி யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா?
1: யாரும் பண்ண மாட்டாங்க.
0: திட்டு வாங்கினா பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்களா? இப்ப வீட்டுல தாத்தா பாட்டி அக்கா அப்பா எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இருக்கும்போது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, தண்ணியை கொட்டிட்டீங்க, மம்மி உங்களை வந்து திட்டிட்டு இருக்காங்க, அப்ப யாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா?
1: அப்பா சில டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க.
0: சில டைம் பண்ணுவாங்க, ஆனாலும் நம்ம செஞ்சது தப்பு தானே, அதனால நம்ம திட்டு வாங்கிட்டு பேசாம இருந்துக்கிறோம். அப்படியா? ஓகே ஓகேமா, சமைக்கிவிட்டா பேசுனேன். தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: என்ன
1: ஸ்கூல் படிக்கிறீங்க?
2: சாப்பிட்டீங்களா
1: நீங்க? என்ன சாப்பிட்டீங்க?
2: மம்மு.
1: மம்மு சாப்பிட்டீங்களா? மம்மு ரொம்ப பிடிக்குமா? என்ன மம்மு சாப்பிட்டீங்க?
2: குழம்பு மம்மு.
1: குழம்பு மம்முவா? நீங்களே சாப்பிட்டீங்களா? மம்மி ஊட்டி விட்டாங்களா?
2: நானே சாப்பிட்டுட்டேன்.
1: இங்கிலீஷ் புக்கு பழகிட்டீங்களா? மம்மிய ஊட்டி விடுங்களா சொல்லலையா?
2: இல்ல.
1: மம்மிய தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? போயா நீங்க? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க அப்பா, எங்க தங்கச்சி, நானே, எங்க அம்மா.
1: சரி, நீங்க மம்மிக்கு வீட்டுல குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க?
2: டிரெஸ் எல்லாம் மடிச்சு கொடுப்பேன். டிரெஸ் எல்லாம் காய போடுவேன். வீட்டுல தொடச்சு தொடச்சு கூட்டுவேன்.
1: வீடெல்லாம் தொடச்சு தொடச்சு அதுக்கப்புறம் கூட்டி விடுவீங்களா நீங்க? நாங்களாம் வீடெல்லாம் கூட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் தொடைப்போம். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது வீடு தொடக்கிறதுக்கெல்லாம்?
2: நல்லா தொடச்சுவேன்.
1: நீங்களே தொடச்சுப்பீங்களா? நீங்களே பழகிட்டீங்களா? ஒருத்தர் மட்டும் தான் நீங்க சொல்லணும்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க? அம்மா. எதனால மம்மி பிடிக்கும் உங்களுக்கு?
2: ரொம்ப பிடிக்குமா?
1: அப்ப அதுல டாடிக்கு பாதி கொடுத்துடலாமா? ஓகேவா? ஓகே. நீங்க டாடி கூட ரவுண்டிங் எல்லாம் போவீங்களா? எதுல போவீங்க? பைக்ல போவீங்களா, கார்ல போவீங்களா?

0: ஸ்கூட்டில போவீங்களா? யார் கூட்டிட்டு போவா ஸ்கூட்டில உங்களை?
1: அப்பா.
0: அப்பாவா?
1: அப்பாவும் அம்மாவும்.
0: அப்படியா, உங்களுக்கு ஸ்கூட்டில போக ரொம்ப பிடிக்குமா? ஓகே, நீங்க ஸ்கூட்டில போகும்போது ரோட்ல என்னெல்லாம் பாத்துட்டு போவீங்க?
1: ஏதாச்சும்
0: சொல்லுங்க பாக்கலாம். என்னன்னு?
1: ஹவுஸ், ஷாப்.
0: ஓகே சரி, இப்ப நீங்க டாடி கூடயும் மம்மி கூடயும் வெளியே போயிட்டு இருக்கும் பொழுது ஷாப்பிங் போறீங்கன்னு வைங்க, நீங்க ஷாப்பிங் என்னெல்லாம் வாங்குவீங்க? உங்களுக்கு
1: என்ன
0: ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு?
1: பிரியாணி.
0: பிரியாணி தான் பிடிக்குமா? என்ன பிரியாணி பிடிக்கும் உங்களுக்கு? சூப்பர் சூப்பர், நல்லா செஞ்சு தருவாங்களா மம்மி? சூப்பரா? ஓகே ஓகேமா. சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: ஸ்கை ப்ளூ.
0: ஸ்கை ப்ளூ எதனால?
1: ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ.
0: ஓகே, எதனால அது பிடிக்கும் உங்களுக்கு?
1: நான் வந்து என்னோட எனக்கு வந்து ஸ்கை பார்க்கும்போது ப்ளூவா இருக்கும், அதனால ஸ்கை ப்ளூ சொல்றேன்.
0: நீங்க பாக்கும்போது ஸ்கை ப்ளூவாவே தான் இருக்குமா?
1: ப்ளூவா இருக்கும், எல்லா கலர்.
0: அப்புறம் எல்லா கலரா மாறிடுமா? நான் பாக்கும்போது ஒயிட் கலரா இருக்கு ஸ்கை. ஏன் அப்படி இருக்கு? போன் கரெக்டா வச்சு பேசுங்க, போன் கரெக்டா வச்சு பேசுங்க.
1: ப்ளூ கலராவும் இருக்கும்,
0: ப்ளூ கலராவும் இருக்கும், எல்லோ கலராவும் இருக்கும், ஒயிட் கலராவும் இருக்கும் இல்ல?
1: ஆமா.
0: ஓகே, இன்னைக்கு மழை வந்துச்சா?
1: இல்ல
0: இல்ல. சரி, மழை எங்க இருந்து வரும்?
1: கையில இருந்து.
0: கையில இருந்து நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துருமா?
1: வீட்டுக்கு மேல.
0: வீட்டுக்கு மேல வரும். நீங்க வெளியே போனீங்கன்னா
1: நம்ம மேல ஆயிரும்.
0: நம்ம மேல வந்து நம்ம என்ன ஆயிடுவோம்? நினைஞ்சிடுவோம். காய்ச்சல் வந்துடும். அப்புறம் அப்புறம் என்ன ஆகும்? காய்ச்சல் வந்துச்சுன்னா
1: மருந்து குடுத்து செய்யாது.
0: யாரு மருந்து கொடுப்பா?
1: அம்மா.
0: அம்மாவே கொடுத்துருவாங்களா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கொடுக்காமா மம்மியை மருந்து கொடுத்துருவாங்களா? ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் என்ன பண்ணுவாங்க?
1: பூசி போடுவாங்க.
0: உங்க பூசி போட பிடிக்குமா?
1: இல்ல.
0: பயமா?
1: ஆமா.
0: அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மழை வந்தா நினைய கூடாது தானே?
1: ஆமா.
0: நீங்க மழை நினைஞ்சிருக்கீங்களா இதுக்கு
1: முன்னாடி?
0: ஆமா. மம்மி ஒன்னும் சொல்லலையா? அப்போ
1: ஒரே ஒரு டைம் தான்,
0: ஒரே ஒரு டைம் தான் நினைஞ்சீங்களா? அதனால சரி ஜாலியா விளையாடுடா அப்படின்னு விட்டுட்டாங்களா? என்னாச்சு அப்புறம்?
1: அப்புறம் வந்து ஸ்கூட்டில போகும்போது மழை அடிச்சதுனால நாங்க நினைச்சோம்.
0: அதனால நினைச்சிட்டீங்களா? அப்ப ஃபீவர் வந்துச்சா? ஆமா. சரி, அப்ப மம்மி மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டாங்கல்ல? ஓகேமா. ஓகே சரி, நீங்க வீட்டுல டாடி கூட சண்டை போடுவீங்களா? விளையாட்டுக்குள்ள சண்டை போட மாட்டீங்களா?
1: இல்ல
0: இல்ல. மம்மி கூட?
1: இல்ல.
0: குட் பாயா, நானும் நல்லா சண்டை போடுவேன். ஓகேவா? பரவாயில்லையா? சரிமா. சரி சரி, உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா?
1: இருக்கு.
0: என்ன வச்சிருக்கீங்க?
1: லவ் பேர்ட்ஸ்.
0: வா, உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் பிடிக்குமா? அந்த லவ் பேர்ட்ஸ்க்கு சாப்பிடறதுக்கு என்ன கொடுப்பீங்க நீங்க?
1: தீனி.
0: யார் கொடுப்பா?
1: அப்பா.
0: ஓகே, நீங்க பாத்துப்பீங்களா? அத எவ்வளவு லவ் பேர்ட்ஸ் இருக்கு?
1: ஃபைவ்
0: இருக்குமா? ஓகே, என்னென்ன கலர்?
1: ப்ளூ, கிரீன். ப்ளூ கிரீன்.
0: ஓகே, ப்ளூ கிரீன் போதும் நமக்கு. அது ரெண்டு கலர் மட்டும் போதும், சரியா? ஓகே சரி, உங்களுக்கு
1: ரெயின்போ கிரீன், ரெட், ஒயிட், ஆரஞ்ச், எல்லோ.
0: அப்பா, எவ்வளவு கலர்ஸ் ஆயிடுச்சா? நீங்க லவ் பர்ட்ஸ் பக்கத்துலயே போயிட்டீங்களா நீங்க? பாத்தியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஓகே சரி, நீங்க சூப்பரா ரைம்ஸ் எல்லாம் பாடுவீங்களா? நீங்க ஒரு ரைம்ஸ் பாடுங்க பாக்கலாம், கியூட்டா.
1: ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ.
0: சூப்பர் சூப்பர், சூப்பரா பாடிங்க. யார் சொல்லி கொடுத்தீங்களா உங்களுக்கு?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்துட்டீங்களா? ஓகே, நீங்க சிம்பனி பாப்பீங்களா?
1: என்ன
0: சினிமா பாப்பீங்களா?
1: ஆமா.
0: டிவில பாட்டு எல்லாம் போடுவாங்களே, கேப்பீங்களா?
1: ஆமா.
0: என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: சோனியா.
0: பாடுவீங்களா நீங்க? எங்க பாடுங்க பாக்கலாம்?
1: சோனியா சோனியா சக்கரைக்கு சோனியா, காதலிந்து எந்த வகை கூடு, காதலியர் எந்த வகை சைவம், எந்த வகை கூடு.
0: சூப்பரா பாடிட்டீங்க. போங்க. யார் இந்த பாட்டு உங்களுக்கு?
1: நானே டிவில பாத்தேன்.
0: டிவில பார்த்த உடனே கத்துக்கிட்டீங்களா பாடி? இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, இந்த ட்ரெண்ட்ல இருந்துட்டு நீங்க பழைய பாட்டுலாம் கூட சூப்பரா பாடுறீங்க. குட் குட், நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பாடுறீங்க நீங்க, சரிங்களா?
1: நாகார்ஜுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான்
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சூப்பர் கண்ணா, சூப்பர் கண்ணா. ஓகேமா, ஓகே, சரிமா, சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம்

அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பதினோரு மணி மூணு நிமிடம் ஆயிடுச்சு. நேர்களே, கேட்க போகும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர் பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பு கொடுக்குறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு தலைப்பு, அதாவது உங்கள் லைஃப்பில் பிகஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க யாரு அப்படின்றது தான் டாபிக்கு. ஸோ நேயர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் ரொம்பவே பிக்கஸ்டாக சப்போர்ட் இருந்தவங்க யார் அப்படின்றத கூட எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9344901018. அப்படி இல்லை அப்படின்னா 04 23 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து 2966781 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலோட இந்த தலைப்புக்கான ஆன்சரையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷோவில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. விஸ்வாசம் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதோட FM 101.8 இங்கே எல்லாமே சமைக்கிட்டு

0: நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில ரொம்பவே அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். விஸ்வாசம் திரைப்படத்திற்காக கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில நேயர் நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. யாரு எங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ ப்ரீத்தி மேம், வணக்கம்.
0: வணக்கம்ங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊட்டில இருந்து ராஜ்குமார் மேம்.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஓ, சூப்பரா இருக்கோங்க.
1: அப்புறம் சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சுங்க.
1: சரிங்க சரிங்க.
0: தலைப்பு கேட்டிங்களா இன்னைக்கு?
1: டாபிக் கேட்டேங்க, தலைப்பு கேட்டேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்குது இதைய ஃபேமிலில கேக்குறீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல?
0: யாரா வேணா இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கலாம், அக்கம் பக்கத்துல யாரா வேணா இருக்கலாம், பட் உங்க லைஃப்ல ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படினா யாரு அப்படின்றதுதான்.
1: சரி சரி. எனக்கு வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்குது ஃபேமிலில.
0: ஓகே.
1: எங்க அத்தை.
0: ஓகே.
1: அப்புறம் வந்து அத்தை மகள். அவங்க தான் ரொம்ப பிக்கஸ்ட் சப்போர்ட்டா எனக்கு வந்து இருக்கறாங்க.
0: சூப்பர்ங்க. ஓகே.
1: ஏனா ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணன கூட ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி அட்டெண்ட் பண்ணன கூட ரொம்ப பதறிடுவாங்க, என்ன சோ ஏதாச்சும்னு சொல்லி. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க.
0: ஓகே, பதறிடுவாங்க.
1: அதே போல என்னோட தோழி, பள்ளி தோழிங்க.
0: ஓகேங்க.
1: அந்த அவ பேர் வந்து ஜாஸ்மின். நான் ரோஜான் கூப்பிடுவேன்.
0: ஓகே.
1: அந்த ஒரு தோழியும் வந்து எனக்கு நல்ல பிக்கஸ்ட் சப்போர்ட். இப்போவும் அந்த சப்போர்ட்டிங் நிறைய எனக்கு கொடுக்கறாங்க.
0: ஓகேங்க, சூப்பர்.
1: அவங்க மூலமா எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் கிடைக்குது. ஒரு சமயத்துல ரொம்ப நான் வந்து கவலைப்பட்டு சோர்ந்து இருக்கிற சமயத்துல அவங்களுடைய அந்த வார்த்தைகள், அவங்க பேசுற அந்த கொடுக்கற அந்த ஊக்கங்கள் எல்லாமே எனக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருந்துச்சுங்க. ஒரு நாள் அவங்களுக்கு மீட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மீட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அவங்களுடைய அந்த சந்திப்பு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியை தந்துருங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு இப்போ நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமையில நான்
0: இருக்கிறேன்.
1: ஏன்னா சாகுற நிலைமையில இருந்தாங்க, அந்த நிலைமையில வந்து அந்த தோழிதான் எனக்கு வந்து உறுதுணையா வந்து ஊக்கமா இருந்து என்ன அப்படியே வந்து தைரியம் கொடுத்து, இன்னுமே தைரியம் கொடுத்துட்டு உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும் சொல்லி அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கற அந்த தோழிங்க.
0: ஓகே, சூப்பருங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே கண்டினியூ ஆகுறதுக்காக என்னோட வாழ்த்துக்கங்க. நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலாம்னு சொல்லுங்க.
1: எனக்கு வந்து காதல் தினம் படத்துல இருந்துங்க, காதல் என்னும் தேர்வு எழுதி அந்த பாடல்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி
0: நன்றிங்க.

0: நீங்கள் கேடுவை நிகழ்ச்சியில காதலர் தினம் திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 11:18 ஆயிட்டு நேர்களே, கேட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துட்டே இருக்கோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல ரொம்ப பிக்கஸ்ட் சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க யாரு அப்படின்றது தான் தலைப்பு. எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா பிக்கஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா ஒருத்தர் இருந்தே இருப்பாங்க. அது யார வேணா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உற்றார் உறவினரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தெரிஞ்சவங்க அப்படின்னு கூட இருக்கலாங்க. நிறைய பேர் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்றவங்க கட்டாயமா இருந்தே இருப்பாங்க. சோ இப்போ லைன்ல காலர் இருக்காங்க, அவங்களோட லைஃப்ல பக்கபலமா இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் சென்னையில இருந்து ராஜேஷ் மேடம்.
0: ஓகேங்க ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்களா எப்படி இருக்கீங்க மேடம்?
0: சூப்பரா இருக்கும் ராஜேஷ். தலைப்பு கேட்டிங்களா
1: இன்னைக்கு? கேட்டங்க மேடம்.
0: சொல்லுங்க உங்க லைஃப்ல
1: ஃபுல் சப்போர்ட் பண்றவங்க என்னோட லைஃப்ல பார்த்தா என்னோட வைஃப் தான் மேடம்.
0: சூப்பருங்க.
1: ஆமா, எனக்கு எந்த ஒரு விஷயமும் சரி, சில ஒரு ஒரு கஷ்டமான நேரங்களும் சரி, எனக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அந்த நேரத்துல.
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகே, உங்களோட வைஃப் வந்து உங்களுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட். ஓகேங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலாம்? ஓகேங்க, அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிடலாமா?
1: கண்டிப்பா.
0: ஓகேங்க, தேங்க்யூங்க.
1: தேங்க்யூ. ஓகே.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 11:25 ஆயிட்டு நேர்களே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லைஃப்ல பிகஸ்ட் சப்போர்ட்டா இருக்கவங்க யாரு அப்படின்னு தான் கேட்டு நேர்கள் வந்து ரொம்ப அழகா கால் பண்ணி அவங்களுடைய பிகஸ்ட் சப்போர்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருந்தே இருப்பாங்க. அது காசு பணம் கொடுத்துதான் ஹெல்ப் பண்ணும், இல்ல பொருள் கொடுத்தாதான் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாதுங்க. கஷ்டமா இல்ல நஷ்டமா நம்மளுடைய கஷ்டத்துல நம்ம ரொம்ப மனக்கவலையா இருந்து சோர்வடைஞ்சு உட்காரும் போது நமக்கு பிடிச்சவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 4 வார்த்தை வந்து ஆறுதலா சொன்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே மறந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் வேர்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லாங்க. சோ அந்த மாதிரி இப்ப காலர் இருக்காங்க, அவங்க யார பிக் சப்போர்ட்டர்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ங்க,
0: சொல்லுங்க, யாரீங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க சத்யநாராயணன், கேட்டீங்களா இன்னைக்கு தலைப்பு?
1: தலைப்பு கேட்டேன் மேடம், காலையிலே கேட்டேன், 6 மணிக்கு கேட்டேன்.
0: சூப்பருங்க, சொல்லுங்க.
1: என்னோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா, பிக்கஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஃாதர், அப்பா.
0: ஓகேங்க,
1: சப்போர்ட் ஆகட்டும் சரி, மோட்டிவேஷன், கைடன்ஸ், ஒரு டிசிப்ளின், எல்லாமே ஃாதர் தான், அப்பா
0: தான்.
1: அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி.
0: ஓகேங்க, ஓகே,
1: அதான். அதனால
0: ஓகேங்க, உங்களோட அப்பாவும் உங்களோட வைஃபும் உங்களுக்கு பெரிய பிக்கஸ்ட் சப்போர்ட். சூப்பருங்க, ஓகேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலாங்க?
1: படம் ஆசை, படம் வந்து புல்வெளி, புல்வெளி.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி, தேங்க்யூங்க.

0: 11:33 ஆயிட்டு நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர் ரொம்ப அழகா கால் பண்ணி அவங்களோடைய, அதாவது அவங்களோட லைஃப்ல பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, யாரே என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாரன், நரசிபுரம், என்கே கந்தசாமி.
0: கந்தசாமி எப்படி இருக்கீங்க?
1: என்னோட
0: ஓகேங்க,
1: அவர் கேட்டுதான் நான் எல்லாமே செய்வேன். அவரு தான் எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பறியா இருக்கிறாரு.
0: சூப்பருங்க, ஓகேங்க. பாடலுங்க நிகழ்ச்சியில.
1: வடிவுக்கு வளைகாப்பு படுத்துங்க. தமிழ்நாட்டு தலைவரும் திலகமே, அந்த பாடல் வேணுங்க.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க,
0: நன்றி.
1: நன்றி.
0: ஓகேங்க.

இசைப்பாட அசைந்தாட, இசைப்பாட அசைந்தாட, நான் பாட நீ ஆட, இசைப்பாட அசைந்தாட, ஆண்டவனும் இங்கு வந்து ஆன

0: கேட்டவே நிகழ்ச்சியில நேயர் கால் பண்ணி அவங்களோட பிகஸ்ட் சப்போர்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட லைன்ல இருக்காங்க. யாரு எங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: தூங்கிடாத, பஸ்ல போறப்ப தூங்கிடாத, பொருள் எல்லாம் பத்திரமா வச்சுக்க அப்படின்னு என்ன வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க, சாப்பாடு எல்லாம் கைது பண்ணி கொடுப்பாங்க. அதனால அவங்கதான் எனக்கு எப்பயுமே எல்லாமே செய்வாங்க. வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, இருந்தாலும் எல்லாத்த விட கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க, பொறுப்பா என்கிட்ட வந்து எல்லாம் சொல்லுவாங்க.
0: ஓகே, உங்க மேல அதிகமா அக்கறை வச்சு உங்களை வந்து ஒரு சேஃபா வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.
1: ஆமா,
0: ஓகேங்க. என்ன சாங் கொடுக்கலாங்க உங்களுக்கு?
1: வந்து புதிய வாரத்துல படத்துல இருந்து இதயம் போகுது அந்த பாட்டை கொடுங்க.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி.

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்டு ஸ்டுடியோல டைம் சரியா 11:46 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு தலைப்பு உங்களுடைய லைஃப்ல பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்கவங்க யாரு அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். சோ நேயர்கள் ரொம்ப அழகா அவங்களோட சப்போர்ட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட லைஃபிலுமே கண்டிப்பா சப்போர்ட்டர் இருந்தே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, யாருமே இந்த உலகத்துல வந்து இண்டிபெண்டா வாழ்றவங்க கிடையாது. டிபெண்டன்ட் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் சார்ந்து இருக்கக்கூடிய உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கே தெரியாம கூட இருக்கலாம் சில நேரத்துல. ஆனா நம்ம மேல ரொம்ப கேர் பண்ணி நம்ம நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கூட எப்பவுமே வந்து நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் இருந்து இருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் ஒவ்வொரு சப்போர்ட்டர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த உலகத்தில் அப்படி பார்க்க போனால் எல்லாருமே அதிர்ஷ்டசாலி தாங்க. ஸோ ஓகே, அடுத்ததா காலர் லைன்ல

0: இருக்காங்க, அவங்களோட பிகர் சப்போர்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அழகான காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம்ங்க, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராஜு, டீச்சர், மேடிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க சார்.
0: ஓகேங்க. இன்னைக்கு ஹெட்டிங் கேட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க. நீங்க
1: சாப்பிட்டாச்சா?
0: ஓகேங்க. சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: ம், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஒரே ஜீவ வந்து என் மனைவி தான் சார்.
0: சூப்பருங்க.
1: அவங்க வந்து இல்லைனாக்கா என் பசங்க ஒரு நல்ல படிப்பு, நல்ல காலேஜ் அதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காருன்னு நான் எப்பவுமே அதை பத்தி ரொம்ப ஃபீலிங்
0: பண்ணுவேன்.
1: நல்லா ரெண்டு பேர்த்தையும் நல்லா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு கேஜி காலேஜ்ல கொண்டு போய் படிக்க வச்சு நல்லா அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா என் மனைவி தான் சார். 30 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல சார்.
0: சூப்பருங்க. 30 வருஷமா உங்களுடைய சப்போர்ட்
1: இல்ல புல் சப்போர்ட் சார். எது நடக்கும், செய்யணும் எது செய்யக்கூடாது, எப்படி போகணும், குடும்பத்துல எப்படி அனுசரிச்சு போகணும், குடும்பங்களுக்கு என்ன செய்யணும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்க சொல்றவங்க நல்லா சப்போர்ட்டா இருந்து செய்ய சொல்லுவாங்க.
0: ஓகேங்க, சூப்பருங்க.
1: அதுதான் சார். எனக்கு வந்து பாடல் வந்து ஜித்தன்ல இருந்து ஒரு ஆசை வச்சு பாடலை காட்டழுத்தாங்க. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றிங்க. நீங்க கிட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஜிதன் திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 11:54 ஆயிடுச்சு நேர்களை. இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட தலைப்பு உங்களோட லைஃப்ல பிக்கஸ்ட் சப்போர்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். எல்லாருமே வந்து அவங்களோட சப்போர்ட்ல, அதாவது அவங்களோட லைஃப்ல ரொம்பவுமே பிக்கஸ்டா சப்போர்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருந்தாங்க. கட்டாயமா நம்மளோட லைஃப்ல வந்து சப்போர்ட் பண்றவங்க இருந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு போனா கூட எஜுகேஷன் லைன்ல நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நமக்கு கூட இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ சொல்லி கொடுக்கும் போது அது வந்து நம்மளோட லைஃப்ல பெரிய பெரிய சப்போர்ட் அப்படின்ட்டே சொல்லாங்க. ஸோ அடுத்ததாக காலர் வந்திருக்காங்க, அவங்களோட லைஃப்ல பிகஸ்ட் சப்போர்ட்டா இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், குட் எஃப்எம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோங்க,
1: ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய லைஃப்ல பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் தான், ரெண்டு பேருமே சொல்லுவேன், அம்மா அப்பா. ஏன்னா நான் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கேன் அப்படின்னா காரணம் ரெண்டு பேருமே உள்ளங்கையில வச்சுட்டாங்கிறது. அது ஒரே ஒரு மகன் வேற, அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளப்பரிய சப்போர்ட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய நெளிவு சொல்லிவுகளை அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அம்மா வந்து லைஃப்ப முன்னேறுவதற்கு மற்றவங்க கிட்ட எப்படி பிரியமா பேசணும், அன்பா பேசணும் அப்படின்னு அதற்கு ஒரு முக்கிய காரணமே என்னுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருந்த அந்த ஒரு நம்பிக்கை ஊக்கம் அதெல்லாம் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஓகேங்க, சூப்பருங்க, சூப்பரா உங்களை என்கரேஜ் பண்ணி இந்த லெவல்ல இருக்க வச்சதுக்கு காரணம் உங்களோட பெற்றோர்னு சொல்றீங்க.
1: இன்னைக்கு கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், பெங்களூர் போறதுக்கு இஷ்டம் இல்ல, ஏன் என்ன அங்க கொண்டு போறேன்னு. பட் அப்பா இன்னைக்கு அட்வைஸ் பண்ணாரு, இல்ல நீ கண்டிப்பா சில பிரிவுகள் அப்படிங்கறது லைஃப்ல இருக்கும், நீ கண்டிப்பா பெங்களூருக்கு போய் ஒர்க் பண்ணு, நீ பாரு நான் பெங்களூர விட்டே வரமாட்டேன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அந்த சப்போர்ட் எல்லாம் யாருமே தர மாட்டாங்க. எனக்காக அம்மா வந்து கிட்டத்தட்ட 6 months இருந்தாங்க பெங்களூர்ல சப்போர்ட்டிவா. அதெல்லாம் எனக்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பலம் தான்.
0: இப்ப நீங்க பெங்களூரை விட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னா
1: உண்மைதான், அந்த கிளைமேட் செட் ஆயிடுச்சு, அந்த இடமும் செட் ஆயிடுச்சு, எனக்கு இப்ப ரீலொகேட் பண்ணதுக்கு
0: எனக்கு
1: அருள் இது திரைப்படத்தின் பேர் ஒட்டியானு செஞ்சு தாரேன் பாரியா அந்த பாடல் ஒளிபரப்பு.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: பை மேம், தேங்க்யூ.
0: பாய்ங்க, நன்றி.

பாடலோடு நீங்கள் கேட்டுவ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணது நான் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியோ நோடி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ணவன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் பனீர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 மேட்னி நேரம் ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி இடம்பெறும். வழிகாட்டி: மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் இள சுருளிவேல் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டது கமலு, வடுகமலி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும், நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்து விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, US பிரசாத் அவர்களின் சாக்ஸாஃபோன் இசை இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நளவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்நேகிதியே, நளவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்றைய நிகழ்ச்சியில நேர்கள், அதாவது மகளிர் மட்டும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து சிறப்பா பங்கேற்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-1018-8300-0019-1918 என்ற எண்ணிலும், 04-2-3 என்கிற இணைப்பெண்ணோடு 2966-7-81 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்ட பெண்கள், நீங்களும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அதாவது நீங்க சாதித்த விஷயங்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள் மற்றும் சேவிங்ஸ் விஷயம் கூட ரொம்பவே பெண்கள் வந்து சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாத்தையுமே நீங்க எங்களுக்கு சில டிப்ஸா வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா என்னுடைய சில தகவல்களை வந்து தெரிவிக்கணும், அதாவது அழகு குறிப்பை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாக்கா 8300-0019-1018 என்ற எண்ணிற்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு அல்லது சேவிங் மெத்தட், இது எல்லாத்தையுமே நீங்க டெக்கரேட்டிவ் விஷயங்கள் கூட, சில விஷயங்கள் வந்து வேஸ்டேஜ் வச்சு நிறைய வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரியான விஷயங்களும் கூட நீங்க இங்க கூட இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கலாம். அது மற்ற மகளிருக்கும் பிரயோஜனமா இருக்கும். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது.

பொதுவாக அழகு அப்படின்னாலே பெண்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அழகுக்கு மறுவார்த்தை பெண்கள் அப்படின்னு சொல்றதுல நிச்சயமாக பெருமையாக தான் இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இதை கேட்டுட்டு ஆண்கள் கூட அது என்ன அழகுனா பெண்கள் மட்டுமா நாங்களும் தான் அழகு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதை சொல்ல வரல, பட் பெண்கள் வந்து கொஞ்சமே ஆண்களை காட்டிலும் வந்து அதிகமாக வந்து அழகுக்கு வந்து முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரோக்கியமான பொலிவான சருமத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருப்பீங்க, நிறைய டிப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சில காய்கறிகள் அல்லது நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களை வச்சு வந்து நிறைய ஃபேஸ் பேக் அதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட இன்னைக்கு வந்து நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்களையும் சொல்லிடும். ஸோ பெண்கள் டிலே பண்ணாதீங்க, உடனே இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத வந்து நீங்க வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆரம்பமா நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போறேன். இது எல்லாத்துக்குமே தெரிந்த டிப்ஸா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா இதை செய்யறோமா அப்படின்னாக்கா பெண்கள் வந்து யோசிக்க தான் செய்வோம் இல்லையா. பல நேரங்களில் வேலை வேலைன்னு ஓடிட்டு நம்மளுடைய அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நம்ம முக்கியத்துவம் தரோமா அப்படின்னாக்கா வந்துட்டு அதில் வந்து ஒரு 50% தான் தருவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தினமும் வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு நாள்தோறும் வந்து உழைக்கிற பெண்களாகட்டும் வீட்டில் இருக்க பெண்களாகட்டும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னாக்கா வீட்டு வேலைகளை செய்வதிலே அதிகமான நேரத்தை செலவழிச்சுப்போம். அதே போல் வெளியே போனோம் அப்படின்னாக்கா ஒர்க் இதுலேயே வந்து பிஸியாக இருக்க நாம வந்துட்டு தினமும் வந்து நம்மளுடைய சர்மம் நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து கற்றாழை வளர்க்குற வந்து பழக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கற்றாழை ஜெல்லை வந்து தினமும் வந்து இரவு நேரத்தில் தூங்கிறதுக்கு முன்னாடி முகத்தில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் அந்த கற்றாழை ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படியே வந்து அது நல்லா ட்ரை ஆகும் இல்லையா. நம்ம அதாவது வீட்டில் வேலை செய்கிற நேரங்களையும் கூட அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் தூங்குறதுக்கு முன்னாடி. இல்லை முகத்தில் தடவிட்டு நம்ம கழுவிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா முகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தழும்புகள் அந்த கரும்புள்ளிகள் இதெல்லாமே போய் முகம் வந்து நல்லா சாஃப்டாகவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் ப்ரைட்டாகவும் மாறிடுவீங்க. இது தான் என்னுடைய டிப்ஸ். இது எங்களுக்கெல்லாம் தெரியுமேங்க அப்படின்னு சொல்ற குரல் வந்து எனக்கு கேக்குது. பட் இதை வந்து நம்ம பல நேரங்கள் வந்து செய்ய மாட்டோம் இல்லையா. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்கா முழு முழுன்னு அப்படியே பல பலன்னு மாறிடும். ஸோ நிகழ்ச்சியில என்னுடைய டிப்ஸ் நான் சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டேன். அதாவது பெண்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க பெண்கள் வந்து உடனே கால் பண்ணுங்க உங்க ஊட்டி FM 101.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: ஆங்கிலத்தில் நேரம் 12:21 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதி. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி நலவாழ்வின் நம்பிக்கை குரல். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: மேம், நாங்க மிஷினரில இருந்து சுனிதா பேசுறேன் மேம்.
0: சுனிதா மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நிகழ்ச்சிக்கு
0: கால் பண்ணிருக்கீங்க.

0: பாத்துக்கிறீங்களா?
1: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேம், அதனாலதான் சரி இன்னைக்கு கூப்பிட்டு பேசணும்னு கூப்பிட்டேன்.
0: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். முதல் பெண் நேயரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரிந்த குறிப்புகள் சொல்லுங்க பாக்கலாம், எங்க கூட ஷேர் பண்ணலாம்.
1: மேம் இப்போ வந்து இருக்கிற ஜெனரேஷன்ல கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: எங்க பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் டயட்லயே இருக்காங்க. அதுக்காக ஒரு குறிப்பு,
0: ஓகே,
1: பூண்டு இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா,
1: பூண்டு சட்னி வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் கம்மியாயிரும்.
0: சூப்பர், அது எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. பூண்டு சட்னினா நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் எப்படிடா செய்யறதுன்னு சில பேருக்கு சந்தேகம் வரும் இல்லையா, நீங்க எப்படி பண்ணுவீங்க?
1: ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் மேம்.
0: ஓகே சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பூண்டு உரிச்சிட்டு நல்லா தட்டிக்கோங்க, ஒரு கவர்ல போட்டு நல்லா தட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுல கடலு கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த பூண்டியும் அதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ரெண்டு தக்காளி அதையும் அது கூட போயிட்டு ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த எண்ணெய் மேல வர வரைக்கும் வதக்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும். பூண்டு சட்னி ரெடி மேம்.
0: ஓகே சூப்பரா இருக்கு.
1: சுட சாதத்துக்குள்ளயோ சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும்,
0: செமையா இருக்கும். அப்ப அடிக்கடி நீங்க பூண்டு சட்னி செய்றீங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா மேம், எங்க வாரத்துல ஒரு நாள் எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே கண்டிப்பா, எனக்கு இப்ப கேட்கும் போது ஆசையா இருக்கு, இதை செய்யலாம். ஏன்னா நான் பொதுவா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரிதான் அரைச்சிருக்கேன்.
1: எப்போதுமே எல்லாமே அதுதான் செய்யறாங்க.
0: வேற ஏதாவது அழகு குறிப்புகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம்?
1: அழகு குறிப்பு ஒன்னு சொல்றேன் மேம், எங்க அம்மா செஞ்சு குடுத்துட்டு இருந்தது எனக்கு. இப்ப எல்லாம் முடி ரொம்ப கொட்டுது, நீட்டு தண்ணியில கீசருன்னு போட்டு முடியே இல்ல, எல்லாத்துக்கும் பசங்க பொண்ணுங்களுக்கான பார்த்தாலே இத்தனை ஒண்ணு முடியாதா இருக்குது, எல்லாம் கொட்டி
0: அதான் அழகுனாலே முடியுதா இல்லையா? சரி,
1: அதனால தேங்காய் எண்ணெய் கூட பொன்னாங்கண்ணி கீரை கருவேப்பிள்ள அப்புறம் கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் தட்டி காய வச்சு இந்த எண்ணெய் கூட போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் டெய்லி யூஸ் பண்ணும்போது நல்லா வந்துடும்.
0: ஓகே, நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்களா?
1: எங்க அம்மா எப்போதுமே என்ன செஞ்சு குடுத்துச்சுவாங்க.
0: ஓகே, ரெகுலரா உங்க அம்மா வந்து பாசத்துல பொண்ணுக்காக செஞ்சு கொடுத்த தேங்காய் எண்ணெய் டிப்ஸ்
1: எங்க பொன்னாங்கண்ணி கீரை கருவேப்பிலை ரொம்ப நல்லது.
0: நல்லது. இப்ப பொன்னாங்கண்ணி கீரை சில இடங்கள்ல கிடைக்காது இல்லையா, சோ அந்த சமயத்துல நம்ம அந்த பவுடர் கூட யூஸ் பண்ணலாம்ல?
1: பவுடர் இருக்குல்ல மேம், அந்த பவுடரையும் யூஸ் பண்ணி கொதிக்க வெச்சுக்கலாம்.
0: ஓகே, பொன்னாங்கண்ணி கீரை, பூண்டு, அப்புறம் என்ன போடலாம் அதுல? என்ன
1: சொன்னீங்க? கருவேப்பிலை.
0: கருவேப்பிலை இது மூணையும் கொதிக்க வச்சு யூஸ் பண்ணனா நல்லா இருக்கும்.
1: இந்த ஹைபிஸ்கஸ் இலை இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: அது போட்டுக்கலாம்.
0: ஓகே, அதா செம்பருத்தி இலை, அதையும் வந்து
1: செம்பருத்தி
0: இலைக்கலாம். ஓகே ஓகே,
1: நீங்க சாரி எனக்கு தமிழ் கொஞ்சம் வராது.
0: ஓகே, நீங்க எந்த ஊரு?
1: நாங்க மைசூர்.
0: மைசூர், மைசூர்ல இருந்து வந்து இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்களே, சூப்பரா இருக்கே கேக்குறதுக்கு.
1: தேங்க் யூ மேம்.
0: ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். முதல் பெண்ணேயரா வந்து அழகான குறிப்புகள், ஒரு சமையல் குறிப்பு சொல்லிருக்கீங்க. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்க வந்து இப்ப பேங்க்ல இருக்கேன்னு சொல்றீங்களையா, சேவிங்ஸ் பத்தி கூட நீங்க ஏதாவது சொல்லாமே, உங்களுக்கு தெரிஞ்சது. பெண்களை வந்து இந்த காலத்துல சேவிங்ஸ் பத்தி அதிகமா நம்ம யூஸ்
1: பண்ணலாம். நிறைய பேர் எங்க சேவிங்ஸ் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ தெரியாது அவங்களுக்கு சேவிங்ஸ் ஒரு நம்ம இப்போ ஒரு ரூபாய் சரி ஒரு ரூபாய் அப்படின்னு யோசிக்கிறோம், ஆனா அது பத்து நாள் கழிச்சா பத்து ரூபாய் ஆயிரும்
0: கண்டிப்பா. ஓகே, அது எப்படி சேவ் பண்ணலாம், பெண்கள் எப்படி மிச்சப்படுத்தலாம் காசை, எந்த மாதிரியான இதுல போடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லுங்க பாக்கலாம்.
1: மேக்சிமம் கையில இருந்தாலே காசு காலி ஆயிரும். பேங்க்கு வாங்க, வர சொல்லுங்க, சேவிங்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க.
0: ரொம்ப ஸ்வீட்டா அழகா நம்ம கூட பேசின சுனிதா, அவங்க வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. அதாவது ஏர் டிப்ஸ் கூட நம்மளுக்கு சொன்னாங்க இல்லையா, முடிகளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால வந்து இந்த காலங்களில் வந்து நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு அக்கறை எடுக்கிறோம் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அந்த கொலஸ்ட்ரால வந்து கம்மி பண்ணணும்னா பூண்டு சட்னி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டா அழகா ஒரு பூண்டு சட்னி நம்மளுக்கு சொல்லிடுவிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க மற்ற மகளிரும் வந்துட்டு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் சொல்லிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. நம்ம எப்பொழுதும் நமக்கு வேலைக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கும், பெண்களுக்கு வந்து வேலை இல்லாமே இருக்காது. ஸோ இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தை நம்மளுக்காக ஒதுக்கி நம்ம வந்து

தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஊட்டி எஃப்எம்ல ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344-9010-18 மற்றும் 8300-1019-1018 என்ற எண்ணிற்கும், 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966-7811 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். இல்லைனா எனக்கு கால் பண்ண டைமே இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிந்த அந்த அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு மற்றும் மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். 8300-1019-1018 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆச்சி ரெபேக்கா. ஓகே, அடுத்து நான் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக இந்த டீனேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்காகட்டும் இல்லை டீனேஜில் இருக்கிற பாய்ஸ்க்காகட்டும் நிறைய வந்து பிம்பிள்ஸ் வருது இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த பிம்பிள்ஸை வந்து பொதுவாக ஃபஸ்ட் வந்து கிள்ளக்கூடாது. சில நேரங்களில் அவங்களுக்கு தெரியாது அந்த ஏஜில் வந்து நம்ம அதை கிள்ளிடலாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, முகத்தில் வந்து ரொம்ப எனக்கு உறுத்தலாக இருக்கே அப்படியெல்லாம் நினச்சி அதை கிள்ளி எரிஞ்சிருவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியோ மற்ற அந்த பிளட்டோ வந்து மற்ற இடங்களில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து முகம் ஃபுல்லாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம தான் ஆலோசனைகள் சொல்லணும். வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பொதுவாக அம்மா வந்து அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா. ஒரு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவனுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னாக்கா பெண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வேப்பிலை இருக்கு இல்லையா, அந்த வேப்பிலை பொடியையும் மஞ்சள் பொடியையும் வந்துட்டு கலந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதை பிம்பிள்ஸ் வரக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ண வச்சு அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதை வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா பிம்பிள்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கனாக்கா அந்த இடங்கள்லாம் கரும்புள்ளிகளாக மாறிடும். அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதை அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கரும்புள்ளிகள் கூட மறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு செய்யுங்க. இதே ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் போட்டிருக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அதனால் கற்றாழையும் அந்த வேப்பிலையையும் பொடியையும் கலந்து அவங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். வேண்டுமென்றால் அதில் வந்து கொஞ்சம் கள்ள மாவையும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆண் குழந்தைகளுக்கும் அந்த பிம்பிள்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் வந்தாங்க, பட் அவங்க லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சுருப்போம், நிறைய அழகு குறிப்புகளை வந்து கேட்டிருப்போம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட ட்ரை பண்ணியிருந்திருப்போம். அந்த மாதிரி நீங்கள் பெனிஃபிட்டான அந்த விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: அடுத்து ஒரு நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேடம், நான் ஜெயஸ்ரீ குண்டல்பேட்டையில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, வணக்கம் மேம். என்ன பண்றீங்க ஜெயஸ்ரீ மேம்?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க.
0: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, கண்டிப்பா அப்ப நிறைய டிப்ஸோட தான் வந்திருப்பீங்க எங்களுக்காக.
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே மேம், சொல்லுங்க.
1: இந்த காலத்துல வந்து இரும்பு சக்தி வந்து கம்மியா இருக்கு, அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம கீரையா கொடுத்தா சாப்பிடறது இல்ல, அத வந்து நம்ம சட்னியா செஞ்சு கொடுத்தோம்னா இரும்பு சக்தியும் அதிகமாகும், அவங்க சாப்பாட்டுலயும்
0: சேர்த்துக்குவாங்க.
1: முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகா, ஒரு வர மிளகா.
0: கருவேப்பிலையும் நல்ல மனமுடையது,
1: மனமுடையது. நம்ம தலைய தாளிக்க போட்டாதான் எடுத்து வச்சிடறாங்க.
0: ஆமா,
1: நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது சட்னிக்கு, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பா இது வந்து முருங்கை இலை சட்னி சொல்லலாம் இல்லையா, முருங்கைக்கீரை சட்னி சொல்லிக்கலாமா இதுக்கு பேர்? ஓகே, கண்டிப்பா வந்துட்டு முருங்கைக்கீரைன்னும் போது எல்லாருமே யோசிப்பாங்க சாப்பிட்றதுக்கு இல்லையா, அது குழந்தைங்க ரொம்பவே அதை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. பட் இப்படி சட்னியா பண்ணி கொடுத்தோம்னா இட்லி தோசை கூட எல்லாம் நல்லா இருக்கும், சாதத்து கூட நல்லா இருக்கும்,
1: சாதத்து கூட ஒரு நெய் சுத்தி சாப்பிட்டாங்க அமிர்தமா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா அதை ட்ரை பண்றேன் மேம், நான் கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சட்னி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் ஆசையா இருக்கு.
1: வாரத்துல ஒரு நாள் இதை செஞ்சே ஆயிருந்தேன்.
0: சூப்பர் சூப்பர் மேம். வேற ஏதாவது குறிப்புகள் இருக்கா மேம்? முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு நல்லது, அதுவும் இரும்புச்சத்து இருக்கக்கூடியது முருங்கை கீரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட நான் வந்து யோசிக்கிறேன், இவங்க சட்னின்னு சொல்லும் போது முருங்கைக்கீரை வச்சு பொடி கூட செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இட்லி பொடி வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பிரியமான ஒன்றாக இருக்கும், அதை நம்ம வந்து கடையிலேருந்து பேக்கெட்டில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இட்லி பொடி செய்கிறவங்க வந்து அந்த இட்லி பொடி கூட கொஞ்சம் வந்து இந்த முருங்கைக்கீரை மற்றும் இந்த கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, அப்புறம் முளுத்தம்பருப்பு இதை கூட போட்டுக்கலாம், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக சீரகம், அந்த மனத்துக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெப்பர் குருமிளகு அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதாவது ஆறின பிறகு, ஆறின பிறகு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அந்த ரோஸ்ட் பண்ணும் போதே கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா என்னைக்காவது வீட்டில் குழம்பு கம்மியாக இருக்குது அப்படின்ற போது வேறு வழியே இல்லை, குழந்தைங்க வந்து இட்லி பொடி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அந்த சமயத்தில் இந்த இட்லி பொடி அம்மா செஞ்சது சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கலாம். இல்லைனா அந்த பொடியை கூட தோசையில் வந்து நல்லா அப்படியே மேலே தோசை ஊற்றின பிறகு அது மேலே தூவி எடுத்துட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இந்த முருங்கை இலையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தும் சரி, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி, குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடும். அந்த கருவேப்பிலையும் முருங்கையிலையும் அப்படியே பொறுக்கி வைக்க மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான டிப்ஸை செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கும் வீட்டில் இருக்க ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிற நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறையான டிப்ஸை வந்து கேட்டுகிட்டே இருக்கும் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி.

0: கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர்

0: நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி எல் கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதேபோல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினாா்.

ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2 கோடியே 15 லட்சம் டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார சுவிட்சர்லாந்தையும் நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சோசியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டும் போதாது, சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரமே ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றம் என்று முழங்கிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பெயரை தாங்கி நிற்கும் ஒரு மிகச்சிறந்த திட்டம்தான் அம்பேத்கர் சோசியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன் திட்டம். இன்று நம் நாட்டின் இளைஞர்களிடம் திறமை இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நிதி வசதியும் சரியான வழிகாட்டுதலும் இல்லாததால் இந்த திறமைகள் கருகி போகின்றன. குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து அவர்களை ஒரு வேலை தேடுபவராக இருந்து வேலை வழங்குபவராக மாற்றுவதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம். இந்த திட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் செப்டம்பர் 30, 2020 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள், அடுத்த சில ஆண்டுகளில் 1000 ஆதி திராவிட இளைஞர்களின் தொழில் முனைவோர் யோசனைகளை கண்டறிந்து ஆதரிப்பது இதன் இலக்கு. தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு புதுமையான தொழில் யோசனைக்கும் 3 ஆண்டுகளில் 30 லட்சம் ரூபாய் வரை ஈக்விட்டி நிதி உதவி வழங்கப்படும். ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக வளர்ந்தால் அதற்கு மேலும் ஊக்கமளிக்க 5 கோடி ரூபாய் வரை முதலீடு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. ஆதி திராவிட மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இணைய தகுதியுள்ளவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் ஆதி திராவிட மாணவர்கள், தொழில்நுட்ப வணிக அடைக்காப்பகங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட இளைஞர்கள், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போன்ற தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் புதிய கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கும் ஸ்டார்ட் அப்கள். இந்த திட்டம் IFCI மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அரசு வெறும் பணத்தை மட்டும் கொடுப்பதில்லை, உங்களின் கண்டுபிடிப்புகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி, சந்தைப்படுத்துதல் மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவற்றை இன்குபேட்டர்ஸ் மூலம் வழங்குகிறது. உங்களின் சிறிய கண்டுபிடிப்பு உலகையே மாற்றலாம். உங்களிடம் புதுமையான யோசனை இருந்தால் AS IIM திட்டத்தை பயன்படுத்த

தீ சாதிக்க முன்வாருங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் ASIIM திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.

கேட்ட பாடல் ஹீரோ இந்துஸ்தானி திரைப்படத்திலிருந்து குமார் ஷானோ அண்ட் சாதனா சர்கம் இணைந்து பாடியது. உங்கள் ஒடிஎஃப் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் 3ஆம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17ஆம் தேதிகளில் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சிமாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள் நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத்தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்யறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகள் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதுல இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமா தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார்.

0: இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வார்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: சின்னம்னூர் அந்த பகுதியில் நிறைய அந்த போர்கள் அதிகமாக போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்துக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில் கம்பம் பகுதியில் வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்கே இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 500,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27 கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணைப்பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்குழு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகாணம்.

0: ഇപ്പോഴത്തെ നേരം 2:15.
1: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനുളി നിലയം.
2: நீலமலை நேரம்.
1: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி பணியர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

vida.

நந்தன் திருவடி பால் கடம் பெண்ணே கண்ண பனமாரம் பெரியும் திருவடி பால் கடம் பெண்ணே.

மட்டும் பகவாய்த்தானாகட்டே.

ஐயான மலை அரிச மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடே. ஐயான மலை அரிச மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடே. குச்ச மலை குடகு மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடே. குச்ச மலை குடகு மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி.

0: எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடே.
1: மலை எங்கள் மலை நாடு, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடு.
0: ஐயப்ப மலை அமல் மலை எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடே.
1: மலை எங்கள் மலை நாடு, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடு.
0: பரமசிவன் குடியிருப்பான் எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடே. பரமசிவன் குடியிருப்பா எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடே. வெள்ளி மலை வெளிச்ச மலை எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடே.
1: வெள்ளி மலை வெளிச்ச மலை எங்கள் மலை நாடு, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடு.
0: வெள்ளி மலை வெளிச்ச மலை எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மனமங்க நாடே.
1: வெள்ளி மலை வெளிச்ச மலை எங்கள் மலை நாடு.

0: மகனே எங்க மழ நாடோ, எங்க மழ நாடு தம்பி மலமங்க நாடே,
1: எங்க மழ நாடு தம்பி மலமங்க நாடு.
0: பரமசிவன் குடிலிருக்க

0: அறுவரும் போருவரும் செங்கமல நாடோ, செங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு.
1: அறுவரும் போருவரும் செங்கமல நாடு, செங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு.
0: அறுவரும் போருவரும் செங்கமல நாடோ, செங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு.
1: போருவரும் செங்கமல நாடு, செங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு.
0: துளசி மலை செங்கமல நாடு, செங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு.
1: செங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு.

பச்சமலை பௌஷமலை எங்கமல நாடோ எங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு பச்சமலை பௌஷமலை எங்கமல நாடோ எங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு பச்சமலை பௌஷமலை எங்கமல நாடு

0: மலை புருஷ மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடு.
1: மலை புருஷ மலை எங்க மலை நாடு.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் மக்களின் பாடல்கள் என பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள்.

நிலையத்தில் நேரம் 2:36 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம் ரோஜா திரைப்படத்துல இருந்து. இன்னைக்கு ரோஜா திரைப்படத்துல இருந்து ஒரு பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

இதயத்தில் நேரம் 2:42 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அதே திரைப்படத்திலிருந்து வந்து தெரிவிக்க தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் உடையவம் 101.8.

கேட்டது பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவங்களுடைய இனிமையான வாய்ஸில் ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 2:48 ஆயிடுச்சு. உங்கள் ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மேக்னி டைம், ஒரு பட பாடல்கள்.

ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் கூசுந்தடி.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தருமபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில் ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னிமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், தியாகதுர்கம், சேலம் மாவட்டம் கருமாந்துறை ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ARG ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பெருங்குடி, பாரிஸ், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், கொடுமுடியாறு அணை, அரக்கோணம், ஈரோடு PTO, திருத்துறைப்பூண்டி, பன்ருட்டி, சத்தியமங்கலம், லால்பேட்டை, பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40°C மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2°C கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7°C. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4°C உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, வேலூர் பகுதிகளில் 2.1°C முதல் 4°C வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19 தேதி வரை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36°C ஆகவும் குறைந்த அளவு 27°C ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21°C ஆகவும் குறைந்த அளவு 13°C ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29°C, குறைந்த அளவு வெப்பநிலை 21.2°C. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

0: இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்களின்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஒட்டியம் 101.8 நிலைத்த நேரம் 3:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்க போற இந்த நிகழ்ச்சி வழிகாட்டி. இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் மீன் வளம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில மீன் வளம் அப்படின்னா என்ன, மீன் வளம் சார்ந்த படிப்புகளும் அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் குறித்து இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்ம கூட இருக்காரு முனைவர் லா சுருளிவேல் அவர்கள். வணக்கம் சார், நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
4: வணக்கம் மேடம், நன்றி. அகில இந்திய வானொலி நிலையம் ஊட்டி பண்பலை வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எனது பெயர் முனைவர் லா சுருளிவேல். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரியான டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியிலிருந்து பேசுகிறேன். நான் பணிபுரியும் துறை மீன்வள விரிவாக்கம் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை. நான் வந்து இந்த உதவி பேராசிரியராக மீன்வள பொருளியல் வகுப்பு, புள்ளியியல் வகுப்பு, அது சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறேன். என்னுடைய பயிற்சி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 9 வருடம். ஆராய்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் அனுபவம் உண்டு. இதுதான் என்னை பத்தி சின்ன அறிமுகம்.
3: ஓகே சார், இப்போ மீன்

0: சார்ந்த இந்த படிப்புகள் குறித்த எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் தர போறீங்க. முதல்ல இந்த மீன்வள படிப்பு அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது குறித்து எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். மீன்வள படிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
1: நன்றி. இன்னைக்கு எத்தனையோ படிப்புகள் இருக்கு, எல்லா துறைகளும் ஒவ்வொரு வகையான படிப்புகளை அறிமுகம் செய்து வருகிறது. காலங்காலமாக அந்த படிப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுல மீன்வளம் முக்கியமான ஒரு துறை, வளர்ந்து வரும் துறை. மீன்வளம் பேசும்போது அதோடைய முக்கியத்துவம் தெரியாம நம்ம அந்த படிப்புக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு பேசுறது கூட ரெண்டாவது தான். மீன்வளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டுல மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியதாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருக்கட்டும், உள்ளூட்ட சொத்துக்களை உறுதி செய்வதாக இருக்கட்டும், ஏற்றுமதியிலும் சரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதாக இருக்கட்டும், மீன்வளம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மீன்வளம் மூலம் நிறைய விஷயங்கள் நன்மை ஒரு பக்கம் இருக்கிறது, முக்கியமா மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவு நாம அதாவது மீன்வளத்தை வந்து தவிர்த்தி துறையாக நம்ம பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு இதற்கான ஒரு தனி மினிஸ்ட்ரி அமைச்சகம், தனி ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு, அதற்கான ஒவ்வொரு மாநிலத்திலும் தனியான மீன்வள பல்கலைக்கழகம் உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது மீன்வளம் படிப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயங்கள்.
0: மீன்வள கல்வியோட முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து சொல்லுங்க சார்.
1: கல்வி ஒரு மனிதனுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து அவருடைய பள்ளி மேல்நிலை கல்வி, அதாக ஒரு பிளஸ் டூன்றது ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கு. அதுல வந்து ஒரு திருக்குறள் சொல்லணும், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. கல்வி என்பது ஒரு இருளை போக்கக்கூடியதா இருக்கும், வழிகாட்டியாக ஒரு அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கல்வி தருகிறது. அது முக்கியமாக வந்து மீன்வள கல்வியும் எல்லா கல்வியும் போன்ற ஒரு கல்வி தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசித்தவனுக்கு மீனை உண்ண கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மீன்வள கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி. ஒண்ணு, நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, ஒரு மனிதனுக்கு எப்படி தொழில் துவங்குவது, எப்படி அரசு துறையிலும் சரி தனியார் துறையிலும் சரி சுயமாக தொழில் துவங்குவதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அது இல்லாம நாம அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல கலந்து கொண்டு வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் மீன்வள கல்வி தருகிறது. அப்ப எல்லா விதத்திலையுமே மீன்வளம் கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக முக்கியத்துவம் பெற்று வருகிறது.
0: இந்த மீன்வள கல்வி படிப்புல என்னென்ன கூறுகள் இருக்கு, என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பேசிக்கா சொல்லுங்க சார்.
1: அதுல மீன்வள படிப்பு வந்து மீன் உற்பத்தி, மீன் வளர்ப்பு, மீன் மேலாண்மை, பதப்படுத்துதல் போன்ற அறிவியல் பூர்வமான படிப்பாகும். இதுல பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு முறைகள், அக்வாகல்ச்சர் சொல்லுவாங்க, கடலியல் சார்ந்த விஷயங்கள், நன்னீர் மீன் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள், மீன் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீனவருடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீன்பிடி தொழில்நுட்பம், மீன் உணவு பதப்படுத்தல் போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த மீன்வள படிப்புல கற்றுத்தரப்படுகிறது.
0: ஓகே சார், இப்பதான் வந்து ரீசெண்டா 12th ரிசல்ட் வந்திருக்கு. சோ இந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் வந்துட்டு இந்த மீன்வள கல்வி படிப்புல சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, அவங்களுடைய மார்க் பேசிக்ல, அவங்களுடைய சப்ஜெக்ட் பேசிக்ல என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார்.
1: மீன்வளத்தை பொறுத்தளவு நீங்க பிளஸ் டூ தான் குவாலிபிகேஷன். பிளஸ் டூ குவாலிபிகேஷன்ல வந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் இளநிலை மீன்வள அறிவியலை பொறுத்தளவு பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுல வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி பயாலஜி சப்ஜெக்ட் படித்தவங்களை எழுதிட்டு இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லயும் ஐசிஆர் எக்ஸாம் எழுதி அதுல சியூடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் இதுக்கு அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட இடஒதுக்கீடு உண்டு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல நடத்தக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய கால் ஃபார் பண்ணி அதுல மார்க்கின் அடிப்படையில, மதிப்பெண் அடிப்படையில தான் அவங்க அட்மிஷன் போடுறாங்க. இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ் டூ தான். பிளஸ் டூன்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஒவ்வொரு வகையான டிகிரி, உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா பிஎஸ்சி படிக்கிறீங்க, பிஎஸ்சி சேரணும்னு விரும்புனீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல் இந்த மாதிரி படிப்பு, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அது இல்லாம அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், இது இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்கெல்லாம் எலிஜிபிள் பிஎஸ்சி. அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் தி எலக்டிவ் சப்ஜெக்ட், பயோடெக்னாலஜியா இருக்கலாம், மைக்ரோ பயாலஜியா இருக்கலாம், பயோகெமிஸ்ட்ரியா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், ஹோம் சயின்ஸா இருக்கலாம், அக்வாகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே பிஎஸ்சி தேர்வுக்குண்டான எலிஜிபிள். மெயினா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி மெயினான சப்ஜெக்ட். சில பேருக்கு பயாலஜியோட, இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட இந்த மாதிரி நான் சில ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட், எலக்டிவ் சப்ஜெக்ட் ஏதாவது இருந்தாலும் கூட எலிஜிபிள். ஸோ பயாலஜி ரொம்ப முக்கியம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,

0: பாட்டனி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயாலஜி முக்கியம். அதே மாதிரி பிடெக் பிசரிஸ் இன்ஜினியரிங் இருக்கு, அதுவும் 4 வருட படிப்பு தான். அதுக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. அதே மாதிரி நீங்க மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் பிசரிஸ் இன்ஜினியரிங் எலிஜிபிள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஃப்எஸ்சி பொறுத்தளவு மொத்தம் 4 வருட படிப்பு நான் சொன்ன தகுதிகள். இளநிலை மீன் அதில் பொறியியல் பிடெக் பிசரிஸ் இன்ஜினியரிங் 4 வருட படிப்பு தான். அதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் தான் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுல பாத்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி அது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் சுயநிதி பிரிவுல வரக்கூடியது. நீங்க பிஎஃப்எஸ்சியும் பிடெக் பிசரிஸ் இன்ஜினியரிங்கும் ரெகுலர் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸஸ்.
1: ஓகே சார், மீன்வள படிப்புல சேருவதற்கான தகுதிகள் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த மீன்வள படிப்பு குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து நேர்ந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே

0: நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்துதான் இப்போ இந்த மீன்வள படிப்புல சேருவதற்கான தகுதிகள் குறித்து சொன்னீங்க. 12 வகுப்பிற்கு பிறகு இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உயிரியல் துறை மாணவர்கள் வந்துட்டு சேரலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ இந்த அறிவியல் பாடப்பிரிவுகளை தவிர்த்து இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி இந்த குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்ண முடியுமா, அது குறித்து சொல்லுங்க சார்.
1: நிச்சயமா, அதுல பிபிஏ பிசரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி செல்ஃப் சப்போர்டிங் சுயநிதி மோட்ல படிக்கக்கூடியது. அது பிஓக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு. அதுவும் நம்ம பிளஸ் டூல எனி சப்ஜெக்ட், பிளஸ் டூல எந்த குவாலிஃபிகேஷனா இருக்கலாம், அது வந்து எழுதுது. அதே பிஓக்கு இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் இருக்கு, பிஓக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆஃப் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல எனி ஹையர் எஜுகேஷன் ஸ்ட்ரீம் தான் நமக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. நீங்க மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் பிஎஃப்எஸ்சிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உள்ளவங்க பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மத்த சோசியல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரபி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சவங்க வந்து இந்த பிபிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் மேடம்.
0: ஓகே சார், இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கும் 12 வகுப்பிற்கு பிறகு அறிவியல் பாடப்பிரிவுகள் படிச்ச மாணவர் கூட இந்த சோசியல் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் படிச்ச மாணவர்களும் சில கோர்சஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது குறித்து ரொம்பவே ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்ததா, இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குங்களா, இவ்வளவு மார்க் எடுத்திருந்தா தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும் அப்படி ஏதாவது இருக்குங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நிச்சயம் வந்து பிளஸ் டூல வந்து நீங்க மினிமம் மார்க் எடுக்கணும். மினிமம் மார்க் பார்க்கும்போது ஒவ்வொரு நீங்க பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கோட்டா வைஸா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓபன் கேட்டகரி காம்படிஷனா இருந்தா நீங்க 55% எடுத்திருக்கணும். அதே பேக்வர்டு கிளாஸோ இல்ல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீமா இருந்தீங்கன்னா 50%. அதே மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் சொன்னா 45%. நீங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி தான், எது மினிமம் பாஸ் பண்ணாலே போதுமானது. 4 சப்ஜெக்ட்ல குவாலிஃபைடு ஆயினாலே போதுமானதான், எலிஜிபிள் தான், எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் பிடெக் பிஎஃப்எஸ்சிக்கும் பிடெக் கோர்சஸ்.
0: ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குங்களா, இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றது குறித்து கால் ஃபர் பண்ணிருக்காங்களா, எவ்வளவு நாள் வரைக்கும் டைம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: என்ட்ரன்ஸ்ன்றது கிடையாது, கால் ஃபர் பண்ணுவாங்க, இப்ப கால் ஃபர் பண்ணிருக்காங்க. மீன்வள அறிவியல் படிப்பு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கு 15/5/2026 கால் ஃபர் ஆச்சு. அதுல இருந்து 14/6 ஜூன் மாசம் வரைய டைம் கொடுத்துருக்காங்க, 6 மணி வரைய. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ணி சமர்ப்பிச்சீங்கன்னு சொன்னா மார்க் பேஸ்ல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வரும், அதை நீங்க அதன் அடிப்படையில் நீங்க கல்லூரியை தேர்வு செஞ்சுக்கலாம்.
0: ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு இந்த மாதம் ஜூன் மாதம் 14 6 மணி வரைக்கும் ஆன்லைன் வழியா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க. இதை கேட்டுட்டு இருக்க நிறைய மாணவர்களுக்கு இது வந்து ரொம்பவே பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். டுவெல்த்துக்கு அப்புறமா வேற ஒரு டிகிரி நாங்க முடிச்சிட்டோம், ஆனா இப்ப வந்து இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து மீண்டும் இந்த மீன்வள படிப்புல வந்து ஜாயின் பண்ண முடியுங்களா சார்? இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான மினிமம் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: அதாவது மினிமம் குவாலிபிகேஷன் வந்து பிளஸ் டூ தான், அதுக்கடுத்து நீங்க எத்தனை டிகிரி வேணும் படிச்சுட்டு நீங்க வரணும்னா வரலாம், ஆனா ஏஜ் லிமிட்டும் அதுக்கு உண்டு. அது ஏஜ் லிமிட்டும் நான் மற்றபடி நீங்க வந்து பிளஸ் டூ தான் எலிஜிபிள். நீங்க வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சி கேண்டிடேட் நோ ஏஜ் லிமிட், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 21 வயசு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 26 வயது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு ஜிஓ பிரார அவங்களோட ஏஜ் லிமிட் வருது.
0: ஓகே சார், இதுல ஜாயின் பண்றதுக்கு வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் இந்த மீன்வள படிப்பு அப்படின்னு

0: ரெகுலரா மட்டும் தான் படிக்க முடியுங்களா, இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி மூலமா படிக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: ரெகுலர் மோடு தான் மேடம். முக்கியமா வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இளநிலை மீன்வள அறிவியல் படிப்புகளை வழங்குது. அது இல்லாம நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ரெகுலர் மோடு தான். தூத்துக்குடியில ஒரு கல்லூரி இருக்கு, தலைஞாயிறுல ஒரு கல்லூரி இருக்கு, அதே மாதிரி பொன்னேரியில ஒரு கல்லூரி இருக்கு. இது இல்லாம பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு கன்னியாகுமரியில ஒரு கல்லூரி இருக்கு.
0: ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கான தகுதிகள், அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பது குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். அடுத்துதான் இந்த மீன்வள படிப்பு படிக்கிறதுக்கான பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இளநிலை மீன்வள அறிவியல் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, 4 வருட படிப்பு. அதே மாதிரி பிடெக் பிசரிஸ் இன்ஜினியரிங் 4 வருட படிப்பு. இது ரெண்டுமே ரெகுலர் மோட்ல படிக்கக்கூடியது. மற்றது செல்ஃப் ஃபைனான்ஸ் பிரிவுல சுயநிதியில வரக்கூடியது பாத்தீங்கன்னா இளநிலை உயிர்நிலை உயிர் தொழில்நுட்பவியல் பிடெக் பயோடெக்னாலஜி இருக்கு, 4 வருட படிப்பு தான். அதே மாதிரி நீங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதுவும் 4 வருட படிப்பு தான். அதே மாதிரி நீங்க பிபிஏ, அது இளநிலை வணிக நிர்வாகவியல் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 4 வருட படிப்பு, சுயநிதியில வரக்கூடியது. அதே மாதிரி இளநிலை தொழிற்கல்வி பிஓக்கு வரக்கூடிய அது 3 வருட படிப்பு. அதே மாதிரி நீங்க பிஓக்கு இளநிலை தொழிற்கல்வி துறையை பொறுத்தளவு அது 3 வருட படிப்பு. இளநிலை தொழிற்கல்வி பொறுத்தளவு மீன்பிடி தொழில்நுட்பம் பிஓக்கு வரக்கூடியது, அது ஒரு 3 வருட படிப்பு. அது இல்லாம நீங்க 1 மாதம் சர்டிபிகேட் கோர்ஸ் என்றாவும் அப்பப்ப தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சால்ஃபர் பண்ணுவாங்க சர்டிபிகேட் கோர்ஸ், அப்ளிகேஷன் வரதை பொறுத்து கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அது ரேரானது. இதெல்லாம் மற்ற அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மற்ற மத்திய பல்கலைக்கழகம் பார்க்கும்போது நீங்க சில தனியார் பல்கலைக்கழகம், இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பல்கலைக்கழகம் பிஎஃப்எஸ்சி 4 வருட படிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்எஃப்எஸ்சி அக்வாகல்ச்சருக்கு பொறுத்தளவு போபால்ல மத்திய பிரதேசல ஒரு பல்கலைக்கழகம் அது எம்எஃப்எஸ்சி ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி
2: பிசரிஸ் சயின்ஸ் வந்து மூன்று வருட படிப்பு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பல்கலைக்கழகம் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி சில பல்கலைக்கழகங்கள் வந்து அக்வாகல்ச்சர் எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சில கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. பிஎஸ்சி பிசரிஸ் சயின்ஸ் சில தனியார் கல்லூரிகள் அதுலேயும் மாநிலங்கள்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மீன்வளத்துல பொறுத்தளவு தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியும்
1: தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள பல்கலைக்கழகம் இப்ப போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிசரிஸ் லா அண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வருடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மீன் வளத்துல அப்டேஷன் நடப்புல உள்ள விஷயங்கள் சேர்த்து சொல்லக்கூடியதா இருந்தா இந்த கோர்ஸையும் சேர்த்து சொல்லலாம்.
0: ஓகே சார், மீன்வள படிப்புல இருக்க இந்த பாடப்பிரிவுகள் பத்தி ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: நிகழ்ச்சியில அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசினோம். அடுத்ததா இந்த ICAR கோட்டா பத்தியும் CUET அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் பத்தியும் அந்த டீடைல்ஸ் மாணவர்களுக்கு சொல்லுங்க சார்.
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக அட்மிஷனுக்காக கால் ஃபர் பண்ணி வரக்கூடிய அப்ளிகேஷனை வச்சு நம்ம கவுன்சிலிங் வச்சு

0: சீட்டு தரது ஒன்று. இன்னொன்று ஐசிஆர் கோட்டான்னு சொல்லுவாங்க. அதில் ஐசிஆர் கோட்டா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 15% 15 விழுக்காடு சீட்டு ஒதுக்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரி, டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைஞாயிறு போன்ற இடங்களில் சியுஇடி எக்ஸாம் எழுதி அதில் சியுஇடியில் ஐசிஆர் கோட்டாவில் வரக்கூடியவங்களுக்கு இந்த 15% சீட்டு ஒதுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து டைரெக்டாக அதில் ஒதுக்கப்படும்போது கவுன்சிலிங்கில் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 15% முக்கியத்துவம் தரப்பட்டு மற்ற விஷயங்கள் வருஷப்படி ஃபில் பண்ணப்படுது. சிலருக்கு இந்த டவுட் இருக்கலாம், பர்சனல் ஸ்ட்ரீமில் வந்து எப்படி பிளஸ் டூவில் வந்து சில மாணவர்கள் வந்து அக்ரி குரூப் எடுத்து படிப்பாங்க, ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சீட் இருக்கா அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு 5 விழுக்காடு ஒதுக்குறாங்க. கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் டூல வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல பயாலஜி, அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ், வொகேஷனல் சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் தியரி அண்ட் பிராக்டிகல் படிச்சவங்களுக்கு ஒதுக்குறாங்க. அதே மாதிரி பிளஸ் டூல வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல பயாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், தியரி, அதுல பிராக்டிகல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து அது மாதிரி படிச்சவங்களுக்கு அந்த 5 விழுக்காடு ஒதுக்கப்படுது. அதே மாதிரி பிளஸ் டூல வொகேஷனல் குரூப் ஸ்ட்ரீம்ல படிச்சவங்க பயாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், தியரி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், பிராக்டிகல், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், அதுவும் அந்த வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல வரக்கூடியது 5 விழுக்காடு. இதை வந்து மாணவர்கள் வந்து சரியா பயன்படுத்திக்கிறது நல்ல விஷயம்.
1: அடுத்ததா இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்து படிக்கிறதுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ல எந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
2: மீன்வள அறிவியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் தான் அந்த கோர்ஸ் பிரதானமா வழங்கிட்டு இருக்கு. இளநிலை மீன்வள அறிவியல், முதுநிலை மீன்வள அறிவியல், அதே மாதிரி பிஓ தொழிற்கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நீங்க பிஹெச்டி முனைவர் பட்ட வரிய தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த மீன்வள கல்வி பிரதானமா வழங்கிட்டு இருக்கு. இது இல்லாம மற்ற பல்கலைக்கழகம், நீங்க மத்திய பல்கலைக்கழகங்கள் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன், அது வந்து மாஸ்டர் டிகிரி போறது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஃப்எஸ்சி ஆஃபர் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அரசு கல்லூரி ஒன்று சென்னையில ஆஃபர் பண்றாங்க. மற்றபடி பிரதானமா மீன் வளத்திற்கான ஒரு பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், இது நாகப்பட்டினத்துல இயங்கிட்டு இருக்கு. இதோடைய உறுப்பு கல்லூரி பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா வந்து பொன்னேரி, தலைஞாயிறு, தூத்துக்குடி, அதெல்லாம் தனியார் கல்லூரி கன்னியாகுமரியில, இதெல்லாம் பிஎஃப்எஸ்சி. இதுல பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியும் எம்எஃப்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா 3 கல்லூரிகள்ல பிரதானமா பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வும் இந்த கல்லூரிகள்ல வழங்கப்பட்டு வருகிறது. இது இல்லாம நீங்க மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மத்திய பல்கலைக்கழகம் பார்க்கும்போது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் மும்பையில இருக்கு, மத்திய மீன்வள கல்வி நிலையம். இது பாத்தீங்கன்னு சொன்னா எம்எஃப்எஸ்சி மாஸ்டர் டிகிரி வழங்குறாங்க முனைவர் பட்டம் ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்காக. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேரளாவில் ஒரு கல்லூரியில இருக்கு பல்கலைக்கழகம் பிரதானமா இயங்கிட்டு இருக்கு. கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓசன் ஸ்டடிஸ் பிஎஃப்எஸ்சி எம்எஃப்எஸ்சி பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மற்ற மாநிலங்கள்ல நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு இயங்கி கொண்டு வருகிறது. இப்ப சமயத்துல இந்தியாவிலே முதல் கல்லூரி மீன்வளத்திற்கான கல்லூரின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மங்களூர்ல காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில வந்து பிஎஃப்எஸ் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு பல்கலைக்கழகம் அதன் கீழே பல்வேறு படிப்புகள், அதுல இளநிலை முதுநிலை முனைவர் பட்ட வரிய இயங்கிட்டு வருது.
1: ஓகே சார், இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்த பல்கலைக்கழகங்கள் எங்கெங்க இருக்கு என்ன அப்படின்றத பத்தி ரொம்பவே விளக்கமா சொன்னீங்க. அடுத்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் ஃபீஸ் எல்லாம் வந்து கல்வி கட்டணங்கள் எவ்வளவு இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா தோணும். சோ இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு கல்வி கட்டணங்கள் எவ்வளவு வரும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
2: மீன்வள கல்வியை பொறுத்தளவு நீங்க இளநிலை மீன்வள அறிவியல் படிக்கிறதுக்கு மற்ற அரசு மாநில அரசோட நிறுவனங்களை தர இடஒதுக்கீடு இதுக்கும் பொருந்தும். அதுல கல்வி கட்டணம் பார்க்கும் போது மற்ற கோர்ஸ் மெடிக்கல் மற்ற இதெல்லாம் ரொம்ப ஒப்பிடும் போது இது குறைவுதான். நீங்க உதாரணத்துக்கு பிஎஃப்எஸ்சி அல்லது பிடெக் கோர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் 4 வருடம் ஒரு மாணவர் படிக்கிறாருன்னு சொன்னா அது அஸ்பர்தி நீங்க பிராஸ்பெக்டஸ் உள்ளபடி நீங்க பீஸ் பாத்தீங்கன்னு சொல்லும் போது 47,025 ஒரு பிடெக் பிஎஃப்எஸ்சி அல்லது பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியர் 4 வருட படிப்புக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் அதே கோர்ஸ் நீங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் தேனிதியில படிக்கிறீங்கன்னு சொன்னா 347,025 வரைய 4 வருடங்களுக்கு செலவாகுது. ஒவ்வொரு செமஸ்டருக்கு வேறுபடும் சேர்த்து நான் சொல்றேன். இதே மாதிரி நீங்க பிடெக் பிஓ பிபிஏ இந்த கோர்ஸுகளுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் சுயநிதி வரக்கூடியதான். அதுக்கு வந்து 2,07,000

0: வரிய நான்கு வருடங்களுக்கு சேர்ந்து இந்த பீஸ் வருது. நீங்க 3 வருடங்கள் பிஓ கோர்ஸ் படிக்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு 53,550 ரூபாய். இது வந்து பிராஸ்பெக்டஸ்ல உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த பிராஸ்பெக்டஸ் போய் நான் சொல்றேன். இதை கட்டண விவரங்கள்.
1: மீன்வளம் சார்ந்த படிப்புகளுக்கான கல்வி கட்டணங்கள் பற்றி சொன்னீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலை கேட்ட பிறகு

0: ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிகாட்டி நிகழ்ச்சியில மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். அடுத்துதான் இப்போ மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மீன்வள கல்வி படிப்பு படிப்பதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: என்பது ஒரு நாட்டுல வந்து ரொம்ப பிரதான துறையா இருக்கு. முக்கியமா வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறுதி செய்யக்கூடிய நிலையில இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இப்ப மனிதனுக்கு நிறைய முன்னாடி இருந்த நிலையில விட தனியான பட்ஜெட்டு, தனியான ஒரு மினிஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. தனியா அரசு திட்டங்கள் வந்து மீனவர்களுடைய நலனுக்காக, மீன்வள கல்வியை ஊக்குவிப்பதற்காக, மீன்வளம் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதற்காக முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது. ஆரம்பத்துல மங்களூர்லயும் தூத்துக்குடியில இருந்த கல்லூரி இது தனித்தனி பல்கலைக்கழகமா உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு வளர்முகத்துல இருக்கக்கூடிய ஒரு வளர்முகத்துல உள்ள ஒரு படிப்பு. அதனால இது எல்லா வகையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்று வருகிறது. அதனாலதான் இது சன்ரைஸ் செக்டர்னு சொல்லுவோம், சொல்லிட்டு வரோம். அதனால வந்து மீன் என்பது ஒரு உணவுப் பொருள் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான வர்த்தக பொருள். அது சார்ந்த ஆராய்ச்சிகள், அது சார்ந்த கல்வி வந்து இப்ப ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்துல மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப உணவு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அது சார்ந்த கல்வி வேலை வாய்ப்பு அதிகரிச்சுட்டு வர்றத நம்ம பார்க்கலாம்.
0: அடுத்ததா மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறது மூலம் வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மத்திய மற்றும் மாநில அரசுகள்ல வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அத பத்தி சொல்லுங்க.
1: நிச்சயம் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து மற்ற படிப்புகளை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு பிஎஃப்எஸ்சி முடிக்கிறீங்கன்னு சொன்னா ஒன்னு நீங்க எனி டிகிரியிலையும் நீங்க எலிஜிபிள் ஆகிடுறீங்க, ரெண்டாவது தொழிற்கல்வி உங்ககிட்ட இருக்கு. நீங்க தொழிற்கல்வின்னு பார்க்கும் போது முக்கியமா வந்து பிஎஃப்எஸ்சி முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க மீன்வள உதவி ஆய்வாளர், மீன்வள ஆய்வாளர், மீன்வள உதவி இயக்குனர், அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ல உயர்ந்துட்டே போலாம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுல இருந்து தேர்வு செய்யக்கூடிய நிலைதான். அதே மாதிரி மத்திய அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கடல்சார் எம்பேடா அப்படின்னு சொல்லுவோமா, கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், அதே மாதிரி நீங்க மீன்வளம் சார்ந்த ஆராய்ச்சி மையங்கள் நிறைய இருக்கு, அதுல வந்து நீங்க வேலைக்கு போலாம். அதே மாதிரி நீங்க ஃபார்ம் மேனேஜர், பண்ணை மேலாளரை போலாம். சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க, எஸ்எம்எஸ். நீங்க வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு ஐசிஆர் நிறுவனங்கள்ல வந்து ஒவ்வொரு அது வேளாண்மை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா அது அதுல சம்பந்தமான ஆராய்ச்சி மையங்கள்ல நீங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டாவோ போலாம். இது இல்லாம மத்திய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சயின்டிஸ்டா போலாம், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு அது மாஸ்டர் டிகிரி முடிக்கணும். அது முடிச்சுட்டு நீங்க சயின்டிஸ்டா போலாம், அதுல நீங்க சூப்பர்வைசரா உள்ள உதவி பேராசிரியரா நீங்க போலாம், சயின்டிஸ்டா போலாம், ஃபார்ம் மேனேஜர், அதே டெக்னிக்கல் ஆபீசரா போலாம். அதுல நிறைய அந்த மாதிரி அதோட மீன்வளம் சார்ந்த தகுந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மத்திய அரசுலயும் சரி மாநில அரசுலயும் சரி வேலைக்கு போறதுக்கான சூழல் நிறையவே இருக்கு.
0: ஓகே சார், இப்போ இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிச்சா வங்கி துறைகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வேளாண்மை கடன் அதிகாரி, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆபீசர், அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அக்ரி படிச்சவங்க வளர்ச்சி வளர்முகத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையும் ஏன் கல்வி முடித்தவர்களுக்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கு. அது ஒரு வளர்முகத்துல இருக்கு. வங்கித்துறை இல்லாம தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், ஐஸ் பிளான்ட், அது மாதிரி நம்ம அப்படியே அடுக்கிட்டே போலாம். வேலை வாய்ப்பை பொறுத்தளவு அரசு துறை, தனியார் துறை, சுயமா தொழில் துவங்குவதற்கு ஆலோசகர்களா போறதுக்கு, நபார்டு வங்கியில வந்து நீங்க ஒரு மேனேஜரா போறதுக்கு, மீன்வளம் சார்ந்த

0: நிறுவனங்கள்ல வேலைக்கு போறதுக்கு எல்லா விதத்திலுமே வாய்ப்பு பிரகாசமா இருக்கு.
1: ஓகே சார், மீன்வள படிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து அருமையான தகவல்களை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். மீன்வளம் சார்ந்த படிப்புகள்ல வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அரசு துறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, தனியார் துறைகள்லயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ அந்த தனியார் துறைகள்ல எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: எப்படி நீங்க அரசு துறையில மத்திய அரசு மாநில அரசு கல்வி நிறுவனங்கள்ல ஆராய்ச்சி மையங்கள்ல வங்கிகள்ல வேலை இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து தனியார் துறையிலயும் நல்ல வேலை வாய்ப்புகளா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து பண்ணை மேலாளர்களா போலாம், அது இல்லாம நீங்க ஒரு ஆலோசகர்களா போலாம், அதே மாதிரி நீங்க மீன் தீவன தயாரிப்பு நிறுவனங்கள்ல வந்து வேலைக்கு போலாம். கடல் உணவா இருக்கட்டும், நன்னீர் மீன் உணவு, மீன் சார்ந்த மீன் உணவு தயார் கொடுக்கும் நிறுவனங்கள்ல வந்து வேலைக்கு போலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசரா போலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றுமதி மீனை வந்து அப்படியே விக்கிறத விட மீனை வந்து மதிப்பூட்டிய உணவு பொருட்கள மாற்றி விற்கும் போது அதன் மதிப்பு அதிகமா இருக்கு, பன்மடங்கு அதிகமா இருக்கு. அதனால அது சார்ந்த ஆராய்ச்சிகள், அது சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களா இருக்கு. அதுல நீங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர், ப்ராசஸிங் யூனிட்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம்.
0: ஓகே சார், இப்போ அடுத்ததா இந்த வெளிநாடுகள்ல மீன்வளம் சார்ந்த படிப்புகளுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: நிச்சயம், இப்ப வெளிநாடுகள்ல பொறுத்தளவு சர்வதேச அளவுல வந்து கடல் உணவுக்கான தேவை வந்து அதிகரிச்சுட்டே வருது. இப்ப போர்னால சில காரணங்களால ஏற்றுமதி கொஞ்சம் தடைபடுதே ஒழிய இயல்பான சூழ்நிலையில வந்து ஏசியாவுள்ள உற்பத்திய மீன்களுக்கு அதிகமான தேவை இருந்துகிட்டு இருக்கு. அது சார்ந்த வேலை வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. நார்வே, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, வளைகுடா நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிநவீன மீன் வளர்ப்பு பண்ணைகள்ல வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல படிச்சவங்களுக்கு, இந்தியாவில படிச்சவங்களுக்கு, பிஎஸ்எஸ்சி படிச்சவங்க, மீன் வளம் சார்ந்த படிப்புகள் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகளில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல வந்து இந்திய மீன் வள பட்டாதாரிகளுக்கு நல்ல சம்பளத்தோட வேலைக்கு எடுக்கிறாங்க. எங்க கல்லூரி, எங்க பல்கலைக்கழகத்துல முடிச்ச மாணவர்கள் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லயும் நிறைய நிறைய வேலை போறாங்க. அவங்க நல்ல வருமானம் நிறைய ஈட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால இது ஒரு உலக அளவுல தேவையுள்ள படிப்புன்னு சொல்லலாம்.
0: ஓகே சார், இவ்வளவு நேரமா வழிகாட்டி நிகழ்ச்சியில மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து எங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் ஓடிஎஃப்எம் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். வழிகாட்டி நிகழ்ச்சியில் இதுவரை மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி என். பிரீத்தி.

0: ஊட்டி 91.8. நெல்லை ஸ்டுடியோல டைம் 4 மணி ஆயிடுச்சு. நான் உங்கள் ஆர்ஜே ஜேபி இணைகிறேன் இந்த நிகழ்ச்சியில. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரும் புதிரும். இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நமக்கு எதிராக வந்து விளையாடுவதற்கு ஆர்ஜே ரெபக்கா உட்கார்ந்துருக்காங்க. ரெபக்கா ரெடிங்களா?
1: கண்டிப்பா ஜேபி, இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா நானும் உங்களுக்கு ஆப்போசிட்ல எதிரா உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில எனக்கு எதிரா நீங்க உட்காந்து இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும்ல பாத்தீங்கன்னா, நிறைய ஒரு வார்த்தை விளையாட்டோட நம்ம வந்து நேர்களோட தான் விளையாட போறோம். நம்ம நேர்களும் ரெடியா காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோல டைம் கரெக்டா 4:01 ஆயிடுச்சு. சோ நேர்கள், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில எதிரும் புதிரும்ல இன்னைக்கு ஜேபி அண்ட் ரெபேக்கா நாங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கோம். சோ இன்னைக்கு எங்க கூட என்ன விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ உடனே நீங்க வந்து கால் பண்ணலாம், 9344901018 என்ற எண்ணிற்கும், 8300019108 என்ற எண்ணிலையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் லைன் கிடைக்கல அப்படின்னாக்கா 04233 அப்படின்ற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்ணில் கால் பண்ணி இன்னைக்கு நாங்க உங்களுக்கு கேட்க போற அந்த கேள்விக்கு பட்டு சட்டு அப்படின்னு சொல்லி பதிலளிக்க போறீங்க.
2: இந்தியும் கலந்து பேசுவோம் அந்த மாதிரி தான் நம்ம அப்படியே சூப்பரா தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகளை வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு லைன்ல.
0: ஆனா இன்னைக்கு கேம்ல வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வச்சிருக்கேன். 1 to 10
2: ஓகே,
0: இந்த எண்களை தான் அவங்க சொல்ல போறாங்க. அந்த 10 எண்களுக்கு ஒரு கேம் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன்.
2: ஓகே,
0: அந்த கேமை தான் நாம ஆட போறோம்.
2: கண்டிப்பா நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கேம் விளையாடுறதுக்கும். நம்ம நேயர்களை எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத கேக்குறதுக்கும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.

0: வணக்கம்,
1: எங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: தாளவாடி
1: யார் பேசுறீங்க? வருக வணக்கம். இந்த நாள் இனிமையாக போயிட்டு
2: இருக்கா?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வார்த்தை விளையாட்டுல எதிரும்புறும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு எண்கள், அதாவது 1 to 10 கேம் நாங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல எந்த எண்ணை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க?
2: 5.
3: ரொம்ப அதாவது சூப்பரான ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்வேன். ரொம்ப ஈஸியான கேம் தான் உங்களுக்கு. இதுல ஈஸியா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க.
1: என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க பாடுவோம் பாஸ், அதுதான் வந்து கேம். சரிங்களா? பாட்டெல்லாம் பாடுவீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க செலக்ட் பண்ணதே வந்து பாடுவோம் பாஸ் சொல்லிட்டு இப்படி பாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு ஒரு ரொம்ப சிறு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு 2 வரி மட்டும் ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். முத குரலை வந்து வார்ம் அப் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச சாங்.
2: பிடிச்ச சாங்னா
1: பாட்டு படிங்கன்னா எஸ்ஆவை எழுதிட்டு
3: இருக்கீங்களே, வரிகளை நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க இல்லீங்களா?
1: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா வந்து நிறைய பாடல் பாடியிருக்காரு இல்லைங்களா?
2: யாருங்க
1: இளையராஜா? இசை

0: இளையராஜா வந்து நிறைய பாடல் பாடியிருக்கார். டக்குன்னு அவர் பாடின ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம். என்ன படம் அது? என்ன படம்? சூப்பர், ஓகே. ஆனா இது வந்து கேள்வி இல்ல. என்னுடைய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா வந்து நம்ம நாடுதான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருப்பாரு. வெளிநாடுகளை விட நம்ம நாடுதான் வந்து சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி. அது என்ன படம், என்ன பாடல்?
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. கரெக்டா சொன்ன உடனே அனுப்பிச்சாங்க.

0: என்ன ரெபேக்கா, சூப்பரான பாட்டு கேட்டோம். ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலேருந்து இளையராஜாவுடைய வாய்ஸ் கேட்டாலே வந்து நம்ம வந்து துள்ளி எழுவோம்,
1: துள்ளி எழுவோம். அப்படியே தூக்கமெல்லாம் போய் நம்ம அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோட தான் உட்காந்துருக்கோம். ஜிபி
0: வந்து நம்ம கண்ட்ரியை பத்தி பாடுறப்ப உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிறதுல,
1: கண்டிப்பா அதுக்கு லைன்ஸ் எல்லாமே அப்படியே நம்மள அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஏத்திருச்சுனே சொல்லலாம். நம்மளுக்கு அவ்வளவு
0: நேர் வந்து முதல் நேரம் வந்து சூப்பரான சாங் வர்ற மாதிரி ஒரு பாடல வந்து செலக்ட் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனை செலக்ட் பண்ணாரு. விளையாடலாம் இந்த நிகழ்ச்சியில, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 நேரில் நீங்க இருந்திருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 91.8. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும் ஆர்ஜே ரேபாக்கா இணைஞ்சிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில, எதிரும் புது நிகழ்ச்சியில, வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்களும் இணையலாம் இந்த விளையாட்டில், விளையாடலாம் எங்களோட. அதற்கான ஒரு அழகான பாடலும் உங்களுக்காக ஒளிபரப்படும். நீங்க செய்ய வேண்டியது 9344-90108 என்ற எண்களுக்கும், 8300-119108 என்ற எண்களுக்கும், 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த மூன்று எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விளையாட்டை விளையாடலாம், அந்த விளையாட்டுக்கான பாடலையும் என்ஜாய் பண்ணலாம் பரிசாக நம்ம நிகழ்ச்சியில. இப்ப ரெபேக்கா வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க. இப்ப அடுத்த நேர் வந்து செலக்ட் பண்ண 5 நம்பரே செலக்ட் பண்ணிட்டேன் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா, எனக்கும் சந்தேகமா இருந்து, ஏன்னா மறுபடியும் நான் எனக்கு பிடிச்ச நம்பர் 5 தானே, அப்ப நான் 5 தான் சொல்றேன்.
0: பெனால்டி இருக்கு நம்ம லிசனர்ஸ்க்கு.
1: அச்சச்சோ, என்ன இப்படி எல்லாம் பனிஷ்மென்ட் பண்றீங்க நம்ம நேயர்களே.
0: அதனால கண்டினியூஸா ப்ரோகிராம் கேட்டாதான் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும்ங்கறதா இதுல ஒரு வந்து சூச்சமம்.
1: ஓகே, அப்ப கண்டிப்பா கண்டினியூ இப்ப கேட்டிட்டு இருக்கவங்க லைன்ல வருவாங்க. அடுத்த நேர் கூட இனிப்ல வந்துடாரே, கேட்கலாம் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ ரெபேக்கா, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
0: முதல் கேள்வியா
1: உங்களுக்கான
0: ஒரு தலைப்பு கொடுக்கலாமா? விடுமுறையில் சுற்றுலா, இந்த தலைப்புல நீங்க ஒரு நிமிடம் ஆங்கிலம் கலக்காம பேசணும், பேசுங்க பாக்கலாம்.
2: விடுமுறையில
1: சுற்றுலா போனீங்களா?
2: போயிருக்கேன்.
0: ஓகே, இதுலயே 10 செகண்ட் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, இப்படிதான் கேம் ஆடணும்.
1: ஆமா, இப்ப பேசுங்க, எங்க போனீங்க, என்ன பாத்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.
2: விடுமுறையில சுற்றுலா வந்து அதிகமா நான் போயிருக்கேன். போகும்போது இந்த பூக்கள் இருக்கிற இடத்துக்கு நிறைய போய் சுற்றி பார்த்திருக்கேன். எல்லாம் நல்ல திருப்பிள்ளைகளோட சேர்ந்து போய் சுத்தி பார்த்திருக்கேன். நிறைய விதவிதமான பூக்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதே போலவே புகை வண்டியில நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அதே போல இந்த இருசக்கர வாகனத்துல பயணம் பண்ணியிருக்கேன். பழகி இருக்கிறேன் இருசக்கர வாகனம் ஓட்டுறது. அப்புறம் வந்து நம்ம விளையாடுவோம், இந்த மட்டை பந்து விளையாட்டு விளையாடுவோம், கால்பந்து விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், நொண்டி விளையாட்டு.

0: நிறைய விளையாடுவோம். கண்ணாமூச்சி, கண்ணமுடி, கண்ணை கட்டிட்டு விளையாடுற விளையாட்டு
1: விளையாடுவோம்.
0: இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம விடுமுறை நாட்கள்ல போய், நம்ம சுற்றுலா தலங்கள்ல போய் கூட விளையாண்டுருக்கோம். இந்த மாதிரி ஆட்டங்கள் எல்லாம்
1: சூப்பர்.

0: ராஜ்குமார் ரொம்ப அழகா விளையாண்டுங்க. இனி அடுத்த தடவை விளையாடும் போது ரெபக்கா நம்ம ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ண வேடியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. விளையாடுவோம் விளையாடும், போனோம் போனோம், பயணித்தோம் பயணித்தோம்,
1: எல்லாம் இலக்கணத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரியலையா? போனோம் போனோம், இதெல்லாம் இலக்கணம். அதனாலதான் நாங்க வந்து ஒரு கட்டுரைனால நாங்க இலக்கணத்தை பயன்படுத்துவோம்.
0: ராஜ்குமார், உங்களுக்கு அழகான ஒரு சப்போர்ட் ரெடி பண்ணிச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா விளையாண்டீங்க, உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா?
1: ஆமா, கண்டிப்பா இவர் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது கட்டுரையில எல்லாம் 10 out of 10 நினைக்கிறேன். அப்படிதான் ராஜ்குமார்?
0: எல்லாமே சமகிட்டு.

0: ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்தோடைய வாய்ஸ்ல வித்தியாசம், இசையில கபிலனுடைய பாடல் வரிகளை கேட்டோம். பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 லிசனர்ஸ், நீ கேட்டிருக்கீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. எதிரும் புரியுமா இந்த உட்காந்து இந்த விளையாட்டை வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும் ஆர்ஜே ரெபாக்கா. லிசனர்ஸ், நீங்க செய்ய வேண்டியது இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற 9344909108 அப்படின்ற எண்களுக்கும், 8300019108 என்ற எண்களுக்கும், 0423 என்ற இணைப்பு என்னோட 296671 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வார்த்தை விளையாட்டை எங்களோட விளையாடலாம். அதற்கு பரிசா ஒரு அழகான பாடலையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: நேயர்களும் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த எண் என்ன?
2: எனக்கு
1: இருந்தாலும்
0: உங்களுக்கு ஒன்று ரெண்டெல்லாம் தெரியுங்களா?
2: ஒன்னு ரெண்டு
1: தெரியும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர் சூப்பர், இதுக்கெல்லாம் கிளாப் பண்ண மாட்டேன். அடுத்து 1 2 3 சொல்லுங்க பாக்கலாம். 10 வரைக்கும்
2: 1 2 3 4 5 6
0: சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி. இதுக்கும் கிளாப் பண்ண மாட்டேன். உங்க கேம் இதுக்கு
1: ஆனா நான் கிளாப் பண்ணுவேன். அவர் அழகா சொன்னார்ல, தமிழ்லயும் சொல்லிட்டாரு இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டாரு.
0: இப்ப அடுத்த கேம் அங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. ரெபக்கா வந்து உங்களை வந்து அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த எண்களை வந்து ஒன்று தமிழிலையும் ஒன்று ஆங்கிலத்திலையும் நீங்க சொல்லணும். இதுதான் கேம்.
1: ஆமா,
0: ஆஹா, அப்படி இல்ல இல்ல, அப்படி கிடையாது.
1: அப்படி சொன்னா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்கன்றாரு ஜேபி.
0: அதாவது நீங்க என்ன சொல்லணும்னா 1 2 3 4 அப்படி
1: பாத்தீங்களா, நம்ம ஜேபிக்கு தடுமாறுது. இப்ப நான் இப்ப அப்படிதான் தடுமாறினேன், நீங்க எப்படி ஆக போறீங்கன்னு சொல்லி கேட்டுருவோம்.
0: பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம்.
2: 1 1 2
0: ஆஹா, தப்பா விளையாடுறீங்க.
2: 3 4
0: இப்பதான் வர்றீங்க.
2: 5 6 5 6
1: எப்படியே விளையாடி முடிச்சிட்டாரு.
0: அவருக்கே சிரிப்பு சிரிப்பா.
1: கண்டிப்பா, நீங்க இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க எப்படினாலும் நாங்க விளையாடுவோம். அதான் அவர் காமிச்சிட்டாரு.
0: அதாவது நேர் 1 2 3 படிச்சதையே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1 2 முதல் முதல்ல படிக்கிறப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? நேர் வந்து பாடல் போடலாம். இதை ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 இங்க எல்லாமே சமகிட்டு.

இன்று ஜூன் 13 சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம். அல்பினிசம் என்ற வார்த்தை லத்தீன் மொழியின் வெள்ளை என்று பொருள்படும் ஆல்பஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. தோல், முடி மற்றும் கண்களுக்கு நிறத்தை அளிக்கும் மெலனின் என்ற நிறமி

உடலில் உற்பத்தியாகாமல் அல்லது குறைவாக சுரந்து பிறக்கும் ஒரு மரபணு குறைபாடே வெண்மை தோல் நோய் அல்லது அல்பினிசம் எனப்படும். இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் முன்னெடுக்கப்படுகிறது. அல்பினிசம் குறைபாடு உள்ள மக்களை பற்றிய தவறான புரிதல்களையும் சாதாரண நிறமுடைய மக்களால் அவர்கள் சற்று வித்தியாசமாக பார்க்கப்படும் நிகழ்வை தடுக்கவும் சர்வதேச அல்பினிச விழிப்புணர்வு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக Proud in my skin, celebrating all skin tones என்பதாக அமைந்துள்ளது. அதாவது, என்னுடைய தோலின் நிறத்தை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன், அதேபோல் எல்லா வண்ண தோலின் நிறத்தையும் எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் என்பதாகும். இன்று ஜூன் 13 சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: லிசனர்ஸ், நீ கேட்டுட்டீங்க ஊட்டி FM 91.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இன்னும் வந்து அடுத்த நிகழ்ச்சியுடைய ஹைலைட்டையும் சொல்லிடலாம். அடுத்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா 5:02 நாம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை வந்து கொடுக்க போறோம். அந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடா மலர், அதாவது மனதை வருடிய பழைய பாடல்களை வந்து லிசனர்ஸ் கேட்கலாம். அதுவும் வந்து லிசனர்ஸ் வாய்ஸ். சோ இந்த ப்ரோக்ராமுக்கு எந்தெந்த எண்கள் நாம கொடுத்துருக்கோமோ அந்த எண்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய விருப்பமான சாங்கை கேட்கலாம். நேரிலே உங்களுடைய கவனத்திற்கு பொன்மாலை பொழுது ஷார்ப்பா வந்து 5:02 நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சோ வாடா மலர் நிகழ்ச்சியில பழைய பாடல்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் நீங்க கேட்கலாம். 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டும், 8300019108 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டும், 0423 என்ற இணைப்பு எண்ணுடன், 29667781 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட மாதிரி அந்த நிகழ்ச்சியிலும் நீங்க பங்கு கொண்டு உங்களுடைய விருப்பமான பழைய பாடலை கேட்கலாம். Let us come back to the game again. எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. எப்பக்கா விளையாடுறது ரெடியா இருக்கீங்களா?
1: நான் ரெடியா இருக்கேன். இப்பதான் 1-2 நானும் கவுண்ட் பண்ணிட்டு வந்தேன்.
0: சூப்பர். லிசனர் வந்து ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு அந்த கேமுடைய ஆரம்பத்தை திருப்பி சொல்றேன். இப்ப லிசனர்ஸ் வந்து 3 நம்பர் சூஸ் பண்ணி முடிச்சாங்க. எந்தெந்த கேம்ல முடிச்சாங்க சொல்லுங்க.
1: 1 முடிச்சிட்டாங்க, 3 முடிச்சிட்டாங்க, 5 முடிச்சிட்டாங்க.
0: ஓகே, தூங்காம நீங்க புரோகிராம கேக்குறீங்கன்னா, ஆனா வந்து அடுத்த லிசனருக்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கேட்கலாம், அந்த லிசனர் இதை கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி. வணக்கம்.
2: வணக்கம். இருவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோட. சென்னையில இருந்து ராஜேஷ்.
0: ராஜேஷ், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா
0: இருக்கும் சார். நீங்க இருவரும் நலமா இருக்கிறோம். கிள்ளி கொடுக்காம உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில எந்த என்ன நீங்க சூஸ் பண்ண போறீங்க?
1: என்னென்ன காய்கறிகள்
0: வாங்கிட்டு
1: வரணும்? தோன்ற காய் சொல்ற காய் மட்டும் தான் வாங்கிட்டு வருவாரு நம்ம நேயர்.
0: சரிங்க, இப்ப வந்து அது சம்பந்தமா தான் ஒரு கேம் போட்டிருக்காங்க நம்முடைய ரெபக்கா அவங்க. என்ன கேம்னா, ஒரு பியூர் தமிழ் மார்க்கெட்டுக்கு நீங்க போறீங்க. இப்ப இருக்கக்கூடிய கலப்பு தமிழ்ல இருந்துட்டு அப்படியே வந்து ஒரு பியூர் தமிழ் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க, சரிங்களா? அங்க போய் பியூரத்தா வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து

0: கேட்கணும், தமிழில் கேட்கணும். நான் ஒரு சில காய்கறிகளுடைய பேர் சொல்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் தமிழில் வந்து பதில் சொல்லணும், சரிங்களா? சரிங்களா? ஓகே. முதல் காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால். எப்படி கேட்பீங்க?
1: இருக்கும்
0: பச்சை கடல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஹைபிரிட்லாம் வந்துருச்சு சார். ஓகே சார், ஓகே. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அடுத்து போவோம். குக்கும்பர். சார்
1: சார், வெயில் காலத்துலலாம் நம்ம சாப்பிடுவோம் சார்.
0: சார் இருந்தாலும் நான் தான் தமிழ்ல வீக் நினைச்சேன், நீங்க என்னோட ரொம்ப வீக்கா இருக்கீங்க. சரி ஓகே,
1: இருங்க, அவருக்கு கொஞ்சம் யோசிக்க நேரம் கொடுங்க. சார் வெயில்ல சாப்பிடுவோம், உள்ள தண்ணியா இருக்கும்,
0: நைட் ஒரு 10:30 மணி வரைக்கும்
1: பச்சை கலர்ல இருக்கும். இருங்க, மூணு ரெட்டு க்ளூ கொடுத்துருக்கேன், சொல்லுங்க சார்.
2: ஹலோ,
1: சூப்பர் சார். எப்படி பாத்தீங்களா, டிப்ஸ் கொடுக்க க்ளூ கொடுத்தா வந்துட்டாரு.
0: நல்ல வேலை 11 மணிக்குள்ள முடிச்சிட்டாரு, ஏன்னா நம்ம 11 மணிக்குள்ள க்ளோஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம்ல. சரி ஓகே, அடுத்ததாக சார் சில்லி.
1: என்ன சொல்வீங்க?
0: முடியலங்க
1: மறந்துட்டோம்.
0: சூப்பர். நீங்க ஊட்டிய ஃபோன்ல இணைஞ்ச பிறகு தமிழ்ல மறந்துட்டீங்களா, இல்ல வந்து பேசிக்கலாவே நம்ம தமிழ்ல வீக்கானங்கிறது தெரியல? நீங்க என்ன பண்றீங்க, நம்ம குழந்தைய உட்கார வச்சு கண்ணு இந்த 1வது பாட புக்கை கொண்டு வா, புத்தகத்தை கொண்டு வான்னு சொல்லி எல்லா வந்து தமிழ்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நீங்க முதல் இங்கிலீஷ்ல பழகுங்க, இங்கிலீஷ்க்கு தமிழ்ல பழகுங்க. பாப்பாவை எக்ஸாம் வைக்க சொல்லுங்க, குழந்தைய எக்ஸாம் வைக்க சொல்லி கண்டக்ட் பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு மார்க்கெட் போங்க சார். இப்படி போனீங்கன்னா வீட்டுக்காரமா வந்து பிரிஞ்சால் சொல்லி நீங்க வந்து குக்கும்பரை வாங்கிட்டு வந்துட போறீங்க. பிரிஞ்சாலுக்கு கத்திரிக்காய் சார், இருந்தாலும் ரொம்ப மனச கஷ்டப்படுத்திட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு கிளாப் கொடுக்குறேன். இருந்தாலும் ரொம்ப டச் இல்லாம இருக்கீங்க சார், டச் வச்சுக்கோங்க மார்க்கெட்ல, ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தமிழ் வார்த்தைகளினுடைய ஆழம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும், ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம இருக்கக்கூடிய மொழி அடையாளம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மொழியை வந்து நாம மறக்கவும் கூடாது, அந்த மொழிகள் வந்து பிசங்காம நம்ம இருக்கணும். அதற்காகத்தான் இந்த வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிற கேமை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்காக ஒரு வகையான பாடல் ஊட்டி FM 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது அந்த பாடல் ஸ்டேடியூன். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.
3: கல்யாண சமையல் சாதம்

0: மாயாபஜ திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டோம், திருச்சி லோகநாதன் அவருடைய குரல்ல இந்த நிகழ்ச்சியில. இந்த பாடல் கேட்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு?
1: எனக்கு சின்ன வயசுல இந்த பாடலுடைய அந்த காட்சிகளை பார்க்கும் போது, அதாவது அந்த பாடல அவர் வந்து வாயை திறப்பாரு, அப்படி எல்லாமே வரிசையா போகும் வாய்க்குள்ள, அதெல்லாம் விதவிதமா உணவுகள் இருக்கும், அதெல்லாம் இன்னுமே எனக்கு அந்த சிறு வயதுல பார்த்த ஞாபகம் தான் அப்படியே கண்ணு முன்னாடி வருது.
0: அதாவது இந்த பாடல் கேட்கிறப்ப எனக்கு தோன்றது எப்படின்னா, ஒரு கல்யாண விருந்துக்கு நாம போயிட்டு வந்த ஒரு திருப்தி இருக்கும்,
1: அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டு ஒரு
0: பாக்குறப்பே வயிறு நிறைஞ்சிரும். அந்த மாதிரியான பிக்சரைசேஷன் அப்பயே வந்து ரொம்ப அழகா வந்து கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரொம்ப தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்ததை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தவை
1: இல்லைங்களா? கண்டிப்பா. இன்னுமே அந்த பாடலை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் தான் வருது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு தான் ஏற்படும்.
0: எஸ். நிலை 9 3 4 4 1 0 101 8 8 3 0 0 1 9 1 8 0 4 2 3 என்ற இணைப்பு என்னுடன் 2 9 6 6 7 8 1 என்ற எண்களா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளலாம். ஊட்டி FM 91.8 நிகழ்ச்சியில் விளையாட நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும் ஆர்ஜே ரேபக்கா. நிரபக்கா, அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த லெசன்ட பேசலாமா?
1: கண்டிப்பா பேசிடலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்த நேர்கள் எல்லாருமே 5க்குள்ளதான் வந்திருக்காங்க, 5 தாண்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியல. ஓகே, இனி வர நேயர் என்ன நம்பர் செலக்ட் பண்றாருன்னு பாக்கலாம்.
0: வணக்கம், ஊட்டி FM 91.8
2: உடுமலை வட்டம் குரல் குட்டை மலையாண்டி பட்டணத்திலிருந்து காமெடி நினைக்கிறேன். ஊட்டி FM புகழ் வேர்ல்ட் கவரிங் கோபாலகிருஷ்ணன்.
0: சூப்பர் சூப்பர், உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனே வந்து வார்த்தை விளையாட்டு மாதிரி தான் இருக்கு, எல்லாமே வந்துருச்சு. சரிங்க, 1 to 10 சொல்லுங்க, செலக்ட் பண்ணுங்க பாக்கலாம்.
1: 5 ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் சொன்னேன்.
0: போச்சு, இவர்
2: பண்ணாலும் போதுங்க, நான் பாடி காட்டுறேன்.
0: ஆஹா, அதுதான் கிடையாது இந்த கேம்ல, நீங்க ரெடியா வருவீங்கன்னு சொல்லி தான் நாங்க அந்த ரெடியை வந்து கொடுக்கணும். வேற நம்பர் செலக்ட் பண்ணுங்க. ஒரு தேர்வு. இப்ப வந்து நான் ஒரு பிஜிஎம் பிளே பண்ணுவேன், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேளுங்க, அதுக்கடுத்து அதற்கான கேள்வியை நான் கேட்க, சரிங்களா?
2: சரிங்க.
0: ஓகேங்க.

0: பிஜிஎம் கேட்டீங்களா?
1: ஓகே,
0: இந்த பிஜிஎத்துல இருந்தா கேள்வி.
1: சரிங்க,
0: என்ன கேள்வியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? முத கேள்வியை கேளுங்க பாப்பா, என்ன கேள்வியா இருக்கும்? அதான் உங்களுக்கு கேள்வி.
1: என்ன
0: கேள்வியா கேக்கலாம்? இந்த திரைப்படம் பேர் என்ன? இந்த பாடல் வந்த திரைப்படத்துடைய பேர்
1: என்ன?
0: சரி, திருப்பி போடணுமா?
1: போடுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஒரு குழு கொடுங்களேன்.
0: குழு வேணுமா? இந்த திரைப்படத்தில் தான் வந்து மாதவன் கியூட்டா நடிச்சிருப்பார்.
1: மாதவனுங்களா?
0: மாதவனுக்கு வந்து மேடி மேடி ஓ ஓ மேடி அப்படின்னு வந்து பேர் வந்ததே இந்த படத்துல இருந்து தான்.
1: பார்த்துருக்கணுங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: அட்டா டாட்டா.

0: இரண்டே வார்த்தையில் இருக்கும் அது.
1: என்ன கலர்ல இருக்கும்? பாடல் நேர்கள் அனைவருக்காகவும் ஸ்டேட்யூன் இதுங்க ஊட்டி FM 91.8.

0: மின்னலத்திலிருந்து பாடல் கேட்டோம் ஹரி ஜெயராஜினுடைய இசையில் உங்க ஊட்டி FM 91.8. இன்னொரு நம்முடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவு நேயிட்ட பேசலாமா?
1: கண்டிப்பா பேசிடலாம். என்ன சொல்ல போறாங்க, என்ன நம்பர் செலக்ட் பண்ண போறாங்க?
0: எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியிலும் நட்பு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் கிருஷ்ணமூர்த்தி. சூப்பர். ஓகே, உங்களுக்கு எந்த எண் வேண்டும் சொல்லுங்க.
1: இதுவரைக்கும் 1 6 வரைக்கும் போயிடுச்சு.
0: அதுல இருந்து வந்து ரெபாக்கா கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, புதைந்த பழமொழியை தோண்டி எடுங்க பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? புதைந்த பழமொழியை தோண்டி எடுக்க வேண்டும். இந்த இரண்டு வார்த்தையில் இருந்து முதல் இரண்டு வார்த்தை வீடு, திருமணம். வீடு, திருமணம். இதுல இருக்கக்கூடிய பழமொழியை தோண்டி எடுங்க பாக்கலாம். பழைய பழமொழிய நீங்க வீடு பத்திரிகை கொடுக்க போனாலும் சொல்லுவாங்க. இத கல்யாண பத்திரிகை கொடுத்தாலும் சொல்லுவாங்க கண்டிப்பா. வாழ்வும்
1: சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கல்ல?
0: நன்றி. நிகழ்ச்சியில் மிக்க நன்றி. உங்களுக்காக இது அழகான பாடல் ஊட்டி FM 91.8. ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி FM 91.8.

ஒலித்த இந்த பாடலுடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு நேர்விருது. இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம். பொன்மாலை பொழுது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை

அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ஊட்டி எஃப்எம் 91.8. நிலையத்தில் நேரம் 5:02. இந்த இனிமையான மாலை பொழுதில் நேர்கள் கேட்கலாம் பொன் மாலை பொழுது. இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி மலர்கிறது வாடாமலராக. இந்த வாடாமலர் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்கலாம் பழைய பாடல்களாக. மனதிலும் மண்ணிலும் உலகிலும் மறையாத பழைய பாடல்களை ஒழிக்கச் செய்யும் நேரம் இது. உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறலாம். 9344 90 101 என்ற எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 8300 109 101 என்ற எங்களுக்கும், 04231 என்ற இணைப்பு என்னோட 29666781 என்ற 3 எண்களுக்கும் தொடர்புலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உடைய விருப்பத்தை அனுப்பலாம். 8300109 101 இந்த வாட்ஸ்அப் எண்களை பயன்படுத்தி உடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். இந்த பாடல் பழைய பாடல்களாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியின் துவக்கமாக நேர்கள் அனைவருக்காகவும் எனது விருப்ப பாடல் இதோ ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டேடியோன்.

0: நேரில் கேட்டது அடிமை பெண் திரைப்படம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா குரலில் ஒலித்தது அந்த பாடல் கே வி மகாதேவன் இசையில். நிலை பொன்மாளை இப்பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நிகழ்ச்சி முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வசுப்ரமணி. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் செல்வசுமணி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்னைப்பால் ஒருவன் படத்துல இருந்து விடியால் வெயில் விடியால் அந்த பாட்டு
0: படம். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் நிகழ்ச்சியில் இருந்திருங்கள். இது ஊட்டி FM 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

ஒலித்த பாடல் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் ஒலித்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்குது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8. நேர்களுக்காக புரோகிராம கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்கிற நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது. லிசனர் சாய்ஸ் இந்த புரோகிராம்ல வாடாமலராக வரலாற்றில் இடம்பெற்ற பழைய பாடல்களை கேட்கலாம். நீங்க ஊட்டி எஃப்எம் 91.8 இணைந்து 9344909118 8300119118 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த 3 எண்களை தொடர்புகளாம். உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம் ஊட்டி எஃப்எம் 91.8. காலத்தால் அழியாத பாடலை காற்றலையில் தவளவிட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: உடமலை வட்டம் குரல்குட்டை மயாண்டி பட்டணத்திலிருந்து கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன்
0: சார். நலமா இருக்கீங்களா கோபாலகிருஷ்ணன்?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சவாலே சமாளி படத்திலிருந்து நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. இந்த பாடலை அன்பு நேரலுக்காக உங்களை காத்து தவறுங்கள்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நன்றி. இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8. ஸ்டே டியூன்.

0: மீண்டும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க கேட்டோம் கண்ணதாசனின் பாடல் வரிகளை டி எம் சவுந்தரராஜன் குரலில். சவாலே சமாளி திரைப்படத்திற்காக உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைத்து நேரம் 5:19 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாளை பொழுது வாடா மலர். காலத்தால் அழியாத பாடல்களை காற்றலையில் தமிழவிட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. காலத்தால் அழியாத பாடல்களை கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில 9349101 8 8300 1918 0423 என்ற இணைப்பு என்னுடன் 2966781 இந்த 3 எண்களை தொடர்புகலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்பத்தை அனுப்பலாம் 8300 1919 101 8 எண்களுக்கும். விருப்பமான பாடலை கேட்க ஆம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி எஃப்எம் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம் ஊட்டி 91.8 பொன் மாலை பொழுது.
1: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில?
1: வாடாமலரில் காதல் ஜோதி படத்துல இருந்துங்க, சாட்டை கையில் கொண்டு ஓடுதுவார் அந்த பாடல்
0: நிகழ்ச்சியில் இருந்து. மிக்க நன்றி. இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி 91.8. ஸ்டே டியூன்.

சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு நாளை ரெண்டு போடுது பாரு சீரு பாரு ஆயுது பாரு பறக்குது பாரு கொப்புது பாரு தப்புது பாரு இப்படி அப்படி தாவுது பாரு ஓடுறா ராஜா ஓடுறா ராஜா ஓடுறா ஓடுறா ஓடுறா ராஜா சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு நாளை ரெண்டு போடுது பாரு சீருது பாரு ஆயுது பாரு பறக்குது பாரு கொப்புது பாரு தப்புது பாரு.

வீட்டுக்குள்ளே வச்சுக்காமே ரோடு வரை வாராங்க. சாட்டை கையில் கொண்டு அங்க கண்டு காலை இரண்டு ஓடுதுவாரு, சீருதுவாரு, அழுதுவாரு, அறுக்குதுவாரு, எப்புதுவாரு, தப்புதுவாரு.

கையில் கொஞ்சம் வாங்க கண்ணை காலை இரண்டு ஓடுதுவாரு இருதுவாரு ஆயுதுவாரு அறதுவாரு எப்படுவாரு எப்படுவாரு இப்படி அப்படி சாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா இரண்டு ஓடுவாரு இருவாரு ஆயுதுவாரு மறக்குவாரு எப்படுவாரு அப்படி

0: டி கே ராமமூர்த்தி இசையில் ஒலித்தது அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டீங்க ஊட்டி 91.8 பொன்மாலை பொழுது வாடா மலர். இந்த மனதை மயக்கும் மாலை வேளையில் பழைய பாடல்களை கேட்பது ஒரு சுகம். அந்த பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது நான், உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி, ஊட்டி 91.8. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம்.
2: கிள்ளி தராமல் அள்ளித்தரும் ஊட்டி பண்பலைக்கு மாலை வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன், நல்லமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். பொன்மாலை பொழுது என்ன நிகழ்ச்சி, இந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சார், ஒரு அருமையான பாடல், நல்லவர் குடும்ப படத்திலிருந்து சிந்து நதிக்கரை ஓரம் என்ற பாடல்.
1: சூப்பர் பாடல். இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 101.8 நிகழ்ச்சியில் இணைமைக்கு நன்றி.

ஒலித்த பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திற்காக ஒலித்தது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாளை பொழுது நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் ஊட்டி நேயர் நித்யா அவர்கள். அவருக்கான விருப்ப பாடல் இதோ பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து. ஸ்டேடியூன், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: கே ஜே ஏசுதாஸ் பி சுசிலா குரலில் ஒலித்தது பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயும் இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திங்கள் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: பொன்மாளை பொழுது வாடா மலர். புதுநேர்கள் இணையலாம் இந்த நிகழ்ச்சியில். உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 வாடாமலர் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத பாடலை கேட்க. தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளலாம். 9344-9100-1018 8300-1919-1018 04-23 என்ற இணைப்பு என்னுடன் 2966781 இந்த 3 எண்களை தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத பாடல்கள் காற்றலையில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இந்த நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத பாடலை கேட்க ஒரு நேயர். வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சொல்லும் நேயர் யாரோ?
1: நலமாக
0: இருக்கிறோம். வணக்கம். ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க நேயர்கள். நீங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், நான் வந்து சீடிக்கு தலை வணங்கணும்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் ஒலித்தது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பொன் மாலை பொழுது வாடா மலர். எழுத்து நேரம் 5:45. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா? நன்றி நன்றிமா, நிகழ்ச்சி நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஒலித்ததுப்பி சுசிலா குரலில் அந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மகாதேவி திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி FM 91.8 ஒலித்து கொண்டிருப்பது பொன்மாளை பொழுது நிகழ்ச்சியில் வந்து மனதை வருடும் பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. வாடாமலர் நிகழ்ச்சியில் அந்த வரிசையில் வாட்ஸ்அப் வழியாக நேயர் பாடல் ஒலிக்க கேட்டிருக்கிறார். அந்த நேயர் அம்புஜம் அம்பலவாணன் விருப்பமாக அந்த பாடல் ஊட்டி FM 91.8 ஸ்டே டியூன். இது உங்கள் ஊட்டி FM 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: ஊட்டி எஃப்எம் 91.8 நிலையத்தின் நேரம் 5:53. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கம் சார், கோபி மாவட்டம் பொள்ளாச்சி சரவணகுமார் பேசுறேன்.
0: வணக்கம். ஊட்டி எஃப்எம் 91.8 இணைஞ்சிருக்கீங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: உலகம் சுற்றுப்பாடு வந்து உலகம் உலகம் உலகம்
0: கண்டிப்பா நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டே டியூன்.

டிஎம் சவுந்தரராஜனேஸ் ஜானகி குரலில் ஒலித்தது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 91.8 பொன்மாளை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது. திருவள்ளூர் நேயர் சுமதியின் விருப்பமாக இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலித்தது ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஊட்டி FM 101.8.

மீண்டும் நேர்கள் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். இரவு 8:05 9 வரை ரெட்ரோ சாங் நிகழ்ச்சியில் ஊட்டி எஃப்எம் 91.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல்.

0: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 க்கு செல்லே வாலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கே யாத்ரியோ.
1: நான் இங்க இருக்கேன்.
2: நான் ஒண்ணு தேடல. இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.
1: மூளைய சார்ஜ் பண்ணு.
3: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
1: பாத்தியா?
2: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
3: இப்ப என்ன பண்ணுவ?
2: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல.
1: மடையா, திருந்துடா.
3: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
2: அதாவது ஃப்ராட் க சொல்லுங்க. பை பை.
3: RBI சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

நேர்களை அறிவிப்பை தொடர்ந்து இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழில் நிகழ்ச்சியில் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்து விவசாயி

0: அமீர் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 9:30 திரைகாணம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் US பிரசாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை இடம்பெற கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: இன்று June 13, சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம். அல்பினிசம் என்ற வார்த்தை லத்தீன் மொழியின் வெள்ளை என்று பொருள்படும் ஆல்பஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. தோல், முடி மற்றும் கண்களுக்கு நிறத்தை அளிக்கும் மெலனின் என்ற நிறமி உடலில் உற்பத்தியாகாமல் அல்லது குறைவாக சுரந்து பிறக்கும் ஒரு மரபணு குறைபாடே வெண்மை தோல் நோய் அல்லது அல்பினிசம் எனப்படும். இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் முன்னெடுக்கப்படுகிறது. அல்பினிசம் குறைபாடு உள்ள மக்களை பற்றிய தவறான புரிதல்களையும் சாதாரண நிறமுடைய மக்களால் அவர்கள் சற்று வித்தியாசமாக பார்க்கப்படும் நிகழ்வை தடுக்கவும் சர்வதேச அல்பினிச விழிப்புணர்வு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக ப்ரவுட் இன் மை ஸ்கின் செலிபிரேட்டிங் ஆல் ஸ்கின் டோன்ஸ் என்பதாக அமைந்துள்ளது. அதாவது, என்னுடைய தோலின் நிறத்தை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன், அதேபோல் எல்லா வண்ண தோலின் நிறத்தையும் எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் என்பதாகும். இன்று June 13, சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம்.
0: இனி நாளை ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 அருளிசை, 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, காலை 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்கள் வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியை கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நிலகிரிஸ், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 திரைகாணம், 8:45 யோகா தினம், வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 10:30 பூங்காவனம், 11:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 12:00 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம், தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஹீரோ யார், பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நல வாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் வங்குவரும் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.
2: Prime Minister Narendra Modi embarked on a 6-day visit to France and Slovakia today to further deepen bilateral ties with the two European countries. On the first leg of the visit, the Prime Minister will reach the French city of Nice tonight. Mr. Modi will hold bilateral talks with President Emmanuel Macron tomorrow. Both leaders will jointly inaugurate the Bharat Innovates event. In his departure statement, Mr. Modi said the focus of the visit to France will be on boosting economic as well as cultural linkages between the two countries. Our correspondent covering the Prime Minister's visit to Nice has filed this report.
3: Nearly 10,000 Indian students are today studying in France, with both countries working towards 30,000 by 2030. In conversation with Akashvani, the Ambassador of India to France, Sri Sanjeev Sankla, emphasizes that the Prime Minister's upcoming visit is set to further deepen the people-to-people ties.
4: There is a core belief that key partnerships, for instance with France we have now a special global strategic partnership, they have to be driven by people-to-people relationships. There is only a certain point up to which the governments can push the relationship. So the relationship has to become much more organic. And that's why increasingly there's a focus on deepening these ties. They span a number of areas.
3: It is precisely the spirit of research, innovation and people-to-people connect that Bharat Innovates brings to Nice tomorrow, and with it, the promise of a partnership that only grows stronger. Shailesh Menon for Akashvani News, Nice, France.
2: Union Home Minister Amit Shah today directed the High-Level Committee on Demographic Change to study the shift in population structure in border districts. Chairing the meeting of the committee, Mr. Shah also asked the panel to visit border areas, metro cities and industrial towns for an assessment of changes because of illegal migration and other unnatural causes. An AN-32 transport aircraft of the Indian Air Force crashed at the Jorhat Air Force Station in Assam this morning during a routine sortie, claiming the lives of five air warriors. Indian Air Force IAF said a court of inquiry is being constituted to ascertain the cause of the accident. Defence Minister Rajnath Singh has expressed grief over the loss of five air warriors in a social media post. Mr. Singh said their courage and service to the nation will always be remembered with pride and gratitude. The government has appointed Lieutenant General Dheeraj Seth as the next Chief of the Army Staff with effect from the 30th of this month. He is presently serving as the Vice Chief of the Army Staff. The present Chief of the Army Staff, General Upendra Dwivedi, is retiring from service the same day. Union Home Minister Amit Shah today said that Prime Minister Narendra Modi has nurtured a new culture of education, skills, innovation and start-ups across the country over the past 12 years. In a social media post, Mr. Shah said, India now has the world's second largest higher education network due to various policies undertaken by the Prime Minister. The five-day BRICS Agriculture Conference held in Indore, Madhya Pradesh came to a historic close today. At the end of the conference, the Indore Declaration was adopted unanimously. The declaration outlines key decisions on food security, farmer welfare, climate-friendly farming, agricultural trade and digital agriculture. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan said that BRICS nations represent nearly half of the world's population and contribute around 42% of global agricultural output. He said the Indore Declaration is not just a document of agreement, but a symbol of the collective will and shared responsibility of BRICS nations. Union Minister of State for Information and Broadcasting, Dr. L. Murugan, has said that efforts are underway to implement the One Nation, One Election proposal in the country. Speaking to media persons in Puducherry today, Dr. Murugan said simultaneous elections would help reduce expenditure and ensure more efficient utilization of manpower and resources. In cricket, Afghanistan were 17 for 2 in 3 overs against India in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala. The match was reduced to 25 overs per side. After relentless rains delayed the start, India won the toss and elected to field first. And with that, we end this news bulletin.

101.8 நிலத்தில் நேரம் 6:10. நேரில் கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.

ஒலித்த பாடலுடன் விளக்கேற்றும் வேலை இந்த நிகழ்ச்சியை நிறைவேறது. இன்னும் சில நொடிகளில் மணி 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:40 வெட்டதகமலு படுகு மொழி பாடல்கள். ஊட்டி FM 101.8 இணைந்திருங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகள்

0: மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின்போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு

0: 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒருசில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்கலூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 டன் கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.

0: நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்தும் தான் இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தொகை கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிடத்த பாட்டு நிங்கவ தேடி வந்துற கவனமாடி கேத்து நொடிவி. நாயகோ இதே ஜாம தொகை நான் நிங்கவ சந்திச்சினே.
1: நேரிலே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்லி நிலையத்தில் நேரம் 7 மணி. திரைகாணம் ஒலிக்கும் நேரம் அது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

பரத்வாஜ் இசையில் ஒலித்தது ஹரிஹரன் குரல். அந்த பாடல் ஜே ஜே திரைப்படத்திற்காக உங்கள் ஊட்டி FM 91.8 திரைக்காணத்தின் நிறைவு பாடல் VIP திரைப்படத்தின் ஸ்டே டியூன். இது உங்கள் ஊட்டி FM 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: ஒலித்தது விஐபி திரைப்பட பாடல். உங்கள் ஊட்டியம் 1.8 ஹரிகரன், சித்ரா குரலில், ராஜ் பாட் இசையில், வைரமுத்துவின் பாடல் வரிகளோடு. இன்னும் சில நொடிகளில் மணி 7:10 மாவட்ட செய்திகள், தொடர்ந்து தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம். சென்னை நிலையத்திலிருந்து
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025 ஜூன் 1 முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27 கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள், 1 முதல் 8 வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும், 1 முதல் 12 வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1,117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில்

0: தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை, உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேலாக்கல் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும், சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையூறு சதவீதம், கன்று ஈன்ற விபரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்ட இவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று உரிய சிகிச்சை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளனர்.
1: இதுவரை இடம்பெற்றது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன்

0: மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இரண்டாவது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடனுதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். IIT, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், பிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்தர் சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டெனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், சுலோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நீங்கள் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA என்று கூறப்படும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாறுதிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுந்தியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மச் சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று விதை பரிசோதனை அலுவலர் கூறுகிறார். விவசாயம் சார்ந்த அறிவகுப்புகள் கேட்கலாம். மழைக்காலங்களில் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும்

0: பூச்சிக்கொல்லி பயன்பாடு மற்றும் உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்படுகிறார்கள் விவசாயிகள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்ததில் விதைகளை டைகோடெர்மா அஸ்போரிலம் கிலோ ஒன்றிற்கு 4 கிராம் அல்லது பேசிலிஸ் சப்டிலிட்டிஸ் கிலோ ஒன்றிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்வது அவசியமாக கருதப்படுகிறது. குறுமிளகு செய்வோர் கவனத்திற்கு, ஒரு செடிக்கு டைகோடெர்மா அஸ்போரிலம் அல்லது பேசிலஸ் சப்ளிட்டிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்பிண்ணாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பூண்டு சாகுபடி செய்வோர் கவனத்திற்கு, ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை செய்ய பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 கிராம் என்ற அளவில் இடலாம். மழையில்லாத நேரங்களில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறார்கள். வாழை பயிர் செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகு மற்றும் அழுகிய நிலையில் உள்ள இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் பயிரின் ஊக்கத்திற்கு மிக பயனுள்ளதாக கருதப்படுகிறது. கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு, மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்க விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கான எதிராக தடுப்பூசி போட பரிந்துரைக்கப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் உங்கள் ஊட்டி FM 101.8. ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்த உதகை பைகரா பகுதியைச் சேர்ந்த விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சீ சசிகுமார்.
1: இப்போ கீரையில் வந்து எப்படி விதை உற்பத்தி பண்ணணும், அதை வந்து எப்படி நம்ம நடவு பண்ணலாம், எப்படி அறுவடை பண்ணலாம், இதை பற்றி?
2: கீரை வந்து நடவு பண்ண வேண்டியதில்லை, விதை எடுத்து அது நல்லா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆன பின்னாடி விதை உற்பத்தி ஆகும் கீரையில். அதுக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை, கீரைக்கு அதே உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆனது உலர வச்சு காய வச்சு நம்ம தட்டி அந்த விதையை எடுத்துடணும். எடுத்து நல்லா காய வச்சுட்டு பூமியில் அப்படியே
1: காய வைக்கணும்னா எத்தனை நாள் காய வைக்கணுங்க?
2: ஒரு 10 நாள் காய வைக்கணும். காய வச்சா தான் அந்த விதை வந்து சமனாகும், அப்போ தான் முளைப்பு திறன் கிடைக்கும். அதுக்கு காய வச்சு எடுத்து லேசாக மண் கொத்திட்டு அப்படியே இறக்கணும். இந்த பேடெல்லாம் பாத்தி கட்டணும்னு கட்டிக்கலாம். கட்டிட்டு கீரை இறச்சி விட்டு போட்டு விட்டா கீரை ஒன்று தான், மருந்து இல்லாமல் வர ஒரே பயிர் கீரை.
1: கீரை
2: கீரைக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை, பூச்சியும் தாக்குதல் ஜாஸ்தி இருக்காது. இயற்கை முறையில் வர ஒரே விவசாயத்தின்னா பருப்பு கீரை, இந்த மாதிரி கீரைகள் தான் நமக்கு. இது ரசாயன முறையில் வரது வெடி பருப்பு கீரை இந்த மாதிரி வகையை மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்களா, நல்ல உணவு இது. அது வந்து மக்கள் நிறைய பேர் விரும்புறதில்ல.
1: இப்போ சூழல்
2: கலாச்சாரத்தில் வேற ஃபுட்டு போயிட்டுருக்காங்க. கீரைகள்லாம் சொல்கிறேன், நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும், நமக்கு உடம்புல நிறைய இது கிடைக்கும், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி ஆகும்.
1: கண்டிப்பாங்க. இப்போ அதை வந்துட்டு நடவு முறை அப்படின்னா வந்து எப்படி நீங்கள் நடவு பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: கீரை நடவு முறைன்னா சும்மா அப்படியே ஒரு பாத்தி கட்டி இறச்சி விட்றது தான் கீரை விதையை நடவு முறைன்றது. பாத்தி கட்டி இறச்சி விட்டு அது மண்ணு மூடி விட்டுட்டு அது முளைச்சி வரும், நீர் பாய்ச்சி பாய்ச்சி முளைக்கும். கீரைலாம் அன்னைக்கு விதை போட்ட அன்னைக்கு தண்ணி ஆகிடும், நீர் பாய்ச்சணும், நீர் பாய்ச்சி பாய்ச்சி முளைச்சி வரும்.
1: இது இதோட அறுவடை காலம் அப்படின்னா எத்தனை நாட்கள்?
2: இது 45 நாள் கீரைலாம், 45 நாளில் கீரை வந்துடும். ஒரு 30 நாள்லேயே கீரை வரும், அதுக்கு பின்னாடி 45 நாள், 60 நாள் ஆகும் பூ பூத்துரும்.
1: பூ 60 நாள் ஆச்சுன்னா அது பூ பூக்க,
2: அது வந்து விதைக்கு இது ஆயிரும். கீரை வந்து உணவுக்காகாது,
1: உணவுக்காகாது, அது விதையாக மாறிடும்,
2: விதையாக மாறிடும், விதை இதாக மாறிடும்.
1: ஓகே ஓகே.
2: அப்போ நம்ம ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தூரத்தில் அங்கங்கே செடிகளை விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் உணவுக்கு எடுத்துட்டு மீதி விடும்போது அது விதையாக மாறும். அந்த மாதிரி தான் விதையை உற்பத்தி பண்ணுறாங்க.
1: இப்போ அந்த விதையை வந்து நீங்கள் சேகரித்து இப்போ பண்ணுறீங்களா, எப்படிங்க அந்த மாதிரி?
2: விதையை சேகரித்து வச்சு தான் பண்ணுறாங்க.
1: அது அந்த முறைகள் பற்றி சொல்லுங்கள்.
2: விதையை நல்லா உலர வச்சு காய வச்சு எடுத்து நல்லா ஒரு இது ஒரு துணி மாதிரி அந்த மாதிரி இதில் பேக்கிங் பண்ணிடணும். பண்ணி கட்டி வச்சிட்டோமா ஒரு இதில் அது வந்து அப்படியே போகாது விதை. 1 வருஷம் வரைக்கும் எல்லாம் விதை அப்படி இருக்கும். அதை வந்து போடலாம், போட்டு நல்லா இது பண்ணலாம், விதையை வந்து உற்பத்தி இருந்துகிட்டே இருக்கும்.
1: இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாரு இல்லைங்களா, இப்போ ஒரு கீரை விவசாயம் பண்ணி அதில் வந்து லாபம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியோட நோக்கமாக இருக்குது. அப்போது அவர் வந்து லாபம் ஈட்டக்கூடிய அந்த வகையில் ஒரு விவசாயியாக இருந்து நீங்கள் என்ன அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லுவீங்க?
2: கீரை விவசாயம் பண்ணுறவர் வந்து பெரிய அளவில் சம்பாத்தியம் எதிர்பார்க்க முடியாது, குறைஞ்ச அளவில் சம்பாத்தியம் வரும். அவர் அன்னைக்கு அன்னைக்கு அந்த சின்ன விவசாயம் பண்ணுறவர் தான் கீரை போடுவார். அவர் அன்னைக்கு அன்னைக்கு அந்த உணவு தேவைக்கு அவரோட தேவைக்கு நிறைவேற்றிட்டு போவார். அந்த கீரை வகை வாங்குறவங்களுக்கும் நல்ல பலன் இருக்கும். ஆனால் அவர் பெரிய அளவில் இருக்க மாட்டார் கீரை விவசாயம் பண்ணுறவர்.
1: கீரை விதையில பெரிய அளவு நம்ம லாபம் வந்து பார்க்க முடியாது,
2: பார்க்க முடியாது. குறிப்பிட்ட அளவு கிடைக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அவருடைய தேவைக்கு அளவு கிடைக்கும். பெரிய லெவலில் பண்ண முடியாது கீரை விவசாயம்.
1: கீரை விவசாயம் அப்படி வந்து பண்ண முடியாது,
2: ஏக்கர் கணக்கெல்லாம் பண்ண முடியாது கீரை விவசாயம்.
1: என்ன என்ன அதில் என்ன இது குறைபாடுகள் வருது?
2: அது கீரையை எடுத்து கொண்டு போய் சந்தைப்படுத்த முடியாது, நிறைய கீரை எடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் ஒரு மூட்டை காடு அந்த அளவுக்கு போடுறாருன்னு வைங்க, அந்த அளவுக்கு அவர் எடுத்து கொண்டு போய் அதை விற்கணும், கட்டு கட்டணும், கழுவணும் கீரையை, அவர் சந்தைப்படுத்தி அதை கொண்டு விற்கணும். வாங்குறவங்களும் ஜாஸ்தி வாங்க மாட்டாங்க கீரைன்னு. இப்போ ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ வாங்குவோம், ஒரு கட்டு கீரை வாங்குவோம்,
1: ஒரு கட்டு கீரை வாங்குவோம்,
2: கீரை வாங்குவோம். அப்புறம் ஒரு 50 கட்டு 100 கட்டு எடுப்போம், ஒரு கிராமத்தில் விற்கும். அவர் 500 கட்டு எடுத்து போனால் கீரை விற்கும், கீரை வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு விவசாயி டெய்லி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் அப்படியே விற்றுட்டு வருவார். அது இல்லாமல் அவருடைய செலவுக்கு தான் அந்த கீரை இது பொருந்தும்.
1: கீரை விவசாயங்கிறது பெரிய அளவில் நம்ம பண்ண முடியாது,
2: பண்ண முடியாது. ஆனால் அது வந்து நல்ல விவசாயம்,
1: நல்ல விவசாயம்
2: மக்கள் எடுத்துக்கிறதுல.
1: ம்,
2: பெரும்பாலும் பணக்கரில் என்ன வைப்பாங்க, கீரை அது கிடக்கு பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வாங்கலாம், ஒரு கேரட்டோ உருளைக்கிழங்கு அந்த மாதிரின்னு போகிறாங்க.
1: அந்த மாதிரி இப்போ போகுது.
2: கீரையில் இருக்க மருத்துவ குணமும் அதில் இருக்க சிறப்பும் வந்து நிறைய பேருக்கு தெரியுது,
1: தெரியுதுல்ல. சார், இப்போ சொன்னீங்க இப்போ பீட்ரூட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ நீலகிரி காய்கறிகள் தான் பீட்ரூட்டு. இப்போது பீட்ரூட்டில் வந்து எப்படி வந்து ஒரு விதை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி ஆசைப்பட்டார் அப்படின்னா, விதை வந்து அதில் பீட்ரூட்லேருந்து எப்படி ஒரு விதை உற்பத்தி பண்ண முடியும்?
2: பீட்ரூட்டும் ஒரு 30 நாளைக்கு 30 நாளைக்கு மேலே அது செடி வந்துடும். 90 நாள் முடியும் போது ஒரு மாதிரி பூ பூக்கும், பூ பூத்து அதிலிருந்து விதை உற்பத்தி ஆகும். பீட்ரூட் பழைய முறையில் அப்படி தான் போட்டிருந்தாங்க, பீட்ரூட் விதை எடுத்து விதை நிவர்த்தி பண்ணி அதை வச்சு பீட்ரூட் விதை போட்டிருந்தாங்க, நிறைய உற்பத்தியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் வெளிநாட்டு விதை தான் பீட்ரூட் விதை வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் பீட்ரூட் விதை உற்பத்தி இருக்குது, அதனால் மக்கள் சில பயன் பண்ணுறதில்ல,
1: இப்போ மக்கள் வந்து பயன்படுத்துறதில்லை. இல்லை இப்போ வந்து இயற்கை முறையில் வந்து ஒரு பீட்ரூட் உற்பத்தி பண்ணணும், விதை உற்பத்தி பண்ணணும்னா இப்போது உங்களோட அணுகுமுறைகள் எப்படி இருக்கும், அந்த விதை எப்படி வந்து உற்பத்தி பண்ணலாம்?
2: பீட்ரூட்டு நடவு தூர தூரமாக பண்ணி வச்சுட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இடைவெளியில், ஒரு அடி அந்த மாதிரி இடைவெளியில் பீட்ரூட்டை நடவு பண்ணிடுறோம். அது வந்து நல்லா பூத்து இதாகி அதுலேருந்து பூ ஆகி அதுலேருந்து இது விதை உற்பத்தி ஆகும், மணி மணி மாதிரி உற்பத்தி ஆகும். அதை எடுத்து அதை அறுத்துட்டு அந்த பீட்ரூட்டுக்கு மேலே இருக்க அறுத்து அதை காய வச்சு உலர வைக்கணும், உலர வச்சு விதையை எடுத்து உற்பத்தி பண்ணலாம், பீட்ரூட் விதையை உற்பத்தி பண்ணலாம்.
1: இப்போ அதை வந்து எடுத்து உலர வைக்கிறீங்க இல்லையா, இது வந்து எப்படி உலர வைக்கிறீங்க?
2: ஒரு நல்ல

0: சிமெண்ட் தரை அந்த மாதிரி இடத்துல வச்சு ஒரு இது மாதிரி போட்டு காய வைக்கணும். அப்போ தான் விதை உலர வைக்க முடியும்.
1: இது எத்தனை நாள் இந்த நடைமுறை இருக்குங்க?
0: ஒரு 10 15 15 15 நாள் உலர வைக்கணும். அப்போ தான் அந்த விதை நேர்த்தி கிடைக்கும்.
1: எதுக்காக இது வந்துட்டு நீர் இருக்கக்கூடாது அதில்? அந்த
0: அதில் நீர் இருக்கக்கூடாது. அந்த விதையை வந்து உலரணும்.
1: உலரணும்.
0: நீர் இருந்துச்சுன்னா உள்ளே பூசணும் மாதிரி வந்துடும். அப்போ அந்த விதை வந்து முளைப்பு திறன் கிடைக்காது. விதை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் எடுத்து வச்சாலும்.
1: இப்போ ஒரு 10 15 நாள் நல்லா வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்த முறை என்ன பண்ணுங்க?
0: அது எடுத்து ஒரு இதில் நல்லா துணி மாதிரி போட்டு அந்த இது மாதிரி ஒரு சாக்கு பை மாதிரி போட்டு அதில் கொட்டி கட்டி வச்சிடணும்.
1: கட்டி வச்சிடணும். இது இந்த நடைமுறை எத்தனை நாள் பண்ணணும்?
0: நம்ம வச்சுட்டு ஒரு வருஷம் வரைக்கும் போடலாம். அந்த விதை உற்பத்தி ஒரு வருஷம் வரைக்கும் விதை ஒன்றாது. அது வந்து பூமிக்குள்ளே போட்டு மண்ணில் தண்ணி பாய்ச்சினா மட்டும்தான் முளைக்கும். மற்றபடி வந்து பீட்ரூட் எதுவும் முளைக்காது.
1: அப்படியே இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். இப்போ பீட்ரூட்டை வந்து பயிரிடும் காலம் அப்படின்னா எந்த பருவ காலம் வந்து ஏற்றது, எப்போ நம்ம பயிரிடலாம்?
0: பீட்ரூட் வந்து மார்ச் மாதம், பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் பயிரிட ஏற்ற காலம்.
1: பிப்ரவரி மார்ச் இந்த டைமில் வந்து
0: நல்ல இது இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல இதாக வரும்.
1: இப்போ வந்து பயிரிட ஓகே, இப்போ விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க, இப்போ பயிரிடும் முறைகள் பற்றி சொல்லுங்கள். பீட்ரூட்டை எப்படி நம்ம பயிரிடலாம் அப்படின்னு?
0: பீட்ரூட்டு வந்து ஒரு 1.5 அடி அந்த மாதிரி பேடு அடித்து நல்ல பேடை சமன் பண்ணி மட்டம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் ஒரு 3 இன்ச் கேப் இந்த கோடு மாதிரி கிழிச்சிட்டு விதையை ஒரு 2 சென்டிமீட்டர் இடைவெளி, 3 சென்டிமீட்டர் இடைவெளியில் அப்படியே நடவு போடணும். போட்டு போடணும் விதையை, நடவு பண்ணி மூடி விட்டு நீர் பாய்ச்சும் போது அது முளைச்சி வரும்.
1: முளைச்சி வரும் இல்லைங்களா? இப்போ இருக்க சூழலில் இந்த விதை உற்பத்திக்கும் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்காரங்க வந்து விதை உற்பத்தியும் இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க?
0: கம்பெனிக்காரங்க விதை உற்பத்தின் போது அவங்க வந்து பெரிய அளவில் இது வச்சு அந்த டென்ட்டு மாதிரி அந்த இது வச்சு உள்ள பெரிய இதாக வச்சு பண்ணுவாங்க, ஃபார்ம் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது பெரிய அளவில் பண்ணும்போது அந்த பொருளெல்லாம் வச்சு பணம் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விதை உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம சிறு விவசாயியாக இருக்கிறவங்கக்கிட்ட வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த இது பொருளெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு சிறு விவசாயம் பண்ணலாம், அவங்களால பண்ண முடியாது.
1: காலமும் இல்லை, நேரமும் இல்லை,
0: நேரமும் இல்லை. அந்த பொருள் இது பண்ணணும்னா அவங்களுக்கு உண்டான அந்த மாதிரி நடைமுறையில் யாரும் பண்ணுறதில்ல. பெரிய விவசாயத்தை ஆதரிக்கிறாங்க, சிறு விவசாயம் அழிஞ்சிட்டே வருது. இப்போ எல்லாம் விவசாயம் அதே மாதிரி நடைமுறையில் பண்ணிகிட்டே வரணும். நல்லா இப்போ கீரை விவசாயியாக இருக்கட்டும், அவருக்கு நல்லா இது பண்ணுன்னா அவர் நல்லா முன்னேற்றம் வருவார். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். விதை உற்பத்தி பண்ணுறவங்க பண்ணுவாங்க.
1: இப்போ நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விதை உற்பத்திங்கிறது வந்து அழிஞ்சு போயிட்டு வருதுங்களா, இல்லை எப்படிங்க?
0: விதை உற்பத்தி இப்போ சமீப காலமாக அழிஞ்சுட்டு தான் விதை யாரும் உற்பத்தி பண்ணுறது இல்லை. எல்லாம் வெளிநாட்டு விதையை போகிறாங்க, கடையில் ஒரு பாயிண்ட் விதையா பணத்தை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து விதையை போடுறாங்க. அதை உற்பத்தி பண்ணுற இது யாருமே பண்ணுறது இல்லை. இப்போ நடைமுறையே மாறிடுச்சு. அந்த நேரம் காலம்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. அதை உற்பத்தி பண்ணணும், சேமித்து வைக்கணும். எலி தொல்லைகள் இருக்கும், அதை எலி தின்றோம், அதனால் விதையெல்லாம் வைக்கிறதில்ல.
1: இப்போ வந்து ஒரு விதை உற்பத்தி பண்ணாங்க, இப்போ ஒரு கடையில் போய் அவர் வந்து வாங்குறாரு இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு விதையை வந்து வாங்குறாரு. இப்போ அவர் அந்த விதையை வந்து ஒரு தரமான விதையா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எப்படி தெரியும்? இப்போ கடையில் போய் போய் வாங்குறாரு இல்லைங்களா, இப்போ அவர்கிட்ட வந்து அவருக்கு தெரியாது. இது
0: அவருக்கு தெரியாது. கடைக்காரர் வந்து சொல்லுவார் இந்த விதை வந்து நல்லா இருக்குன்னு. அப்போ ஒரு சிறு விவசாயிங்க அந்த விவசாயம் பண்ணியிருப்பாங்க, நடைமுறையில் அந்த பயிர் நல்லா வந்திருக்கும். அந்த கம்பெனியை வச்சு அவங்க கேட்பாங்க, இந்த கம்பெனி விதையை கொடுங்க, இது நல்லா முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனி விதைகள் வருது. அப்போ வந்து அதுக்கு தரமான இதை பண்ணுவாங்க. நம்ம நீலகிரியிலே கூட பீட்ரூட் விதைகள்லாம் வருது, இங்கே கம்பெனிகளில் வருது. உள்ளூர் உற்பத்தி இருக்குது பீட்ரூட் விதையில். கேரட்டு விதை தான் இங்கே கிடையாது, ஒன்று ரெண்டு தான் வருது. ஒரு சில கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே உற்பத்தி இருக்குது. ஆனால் அதோடய பேக்கிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, பெங்களூரில் இருக்கும்.
1: பெங்களூர் அங்கே இருந்தால் பண்ணிட்டு
0: பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல தான் பேக்கிங் பண்ணி வரும். மேக்கிங் இந்தியா போட்டிருப்பான், பார்த்தா கர்நாடகா பெங்களூருன்னு இருக்கும் விதை. அது பார்த்தா நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிருக்கும், அது எந்த இடத்துலன்றதை மென்ஷன் பண்ண மாட்டான்.
1: பண்ண மாட்டாங்க,
0: பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பண்ணுனா விதை அதிக விலைக்கு விற்க முடியாது இல்லை. அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த மெயினான இதில் இது பண்ணி அவங்க இது பண்ணி அந்த வெளிநாட்டுக்கு விதை மாதிரி தரமாக இது பண்ணி விற்பாங்க.
1: இப்பத்த கால சூழ்நிலையில வந்து நம்ம நம்மளே வந்து ஒரு விதை உற்பத்தி பண்ணி பயிரிடுறது ஏற்ற முறையா?
0: இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து உற்பத்தி பண்ண முடியாது எல்லாத்தினாலையும், அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு யாருக்கும் நேர காலமும் கிடையாது. அதனால் எல்லாம் கடையை நம்பி தான் இருக்காங்க, எல்லாம் கடைக்கார்ட்டு வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நடைமுறையில் இப்போ இருந்துட்டு வருது. யாருமே நீலகிரி யாரும் விதை உற்பத்தி பண்ணுறதில்ல. உருளைக்கிழங்கு ஒன்று தான் விதை உற்பத்தி பண்ணுறாங்க. கேரட்டு பீட்ரூட் எல்லாம் விதை உற்பத்தி யாரும் விவசாயிங்க பண்ணுறதுக்கு இல்லை.
1: உற்பத்தி வந்து பண்ணுறது
0: பண்ணுறது
1: அது அதான்
0: ஆரம்ப காலத்தில் விதை உற்பத்தி இருந்தது, இப்போ வந்து விதை உற்பத்தி இல்லை.
1: இல்லை இல்லைங்களா? இது வரைக்கும் வந்து விதை உற்பத்தியும் அதோட பயிரிடும் முறைகளையும் பற்றி அழகான விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றிங்க.
0: நன்றி.
2: இதுவரை நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்து உதகை பைக்கிரா பகுதியைச் சேர்ந்த விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். தொண்டை அடைப்பான் நோயும் மாட்டினங்களை காக்கும் வழிமுறைகளும். தொண்டை அடைப்பான் நோய் பாச்சுரல்லா மல்டோசிடா எனும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்த நோய் கிருமி மாடுகளின் தொண்டை பகுதியில் அதிக அளவில் நீர்கோர்த்து சுவாச கோளாறு ஏற்படுத்துவதால் இந்த நோயை தமிழில் மண்ணை வீங்கி நோய், குலைமுட்டி நோய், தொண்டைக்கட்டி நோய் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நோய் பெரும்பாலும் இளம் வயதுடைய எருமை மாடுகளையும் கலப்பின மாடுகளையும் தாக்குகிறது. நோயின் முக்கிய அறிகுறியாக தொண்டைப்பகுதியிலும் இரு கன்னங்களிலும் முன்னங்கால்களுக்கு இடையே உள்ள பகுதியிலும் வீக்கம் ஏற்பட்டு மூச்சுவிட திணறுவதால் இந்நோய் தொண்டை அடைப்பான் நோய் என்று அழைக்கப்படுகின்றது. நோய் உண்டாவதற்கான காரணங்கள். மழைக்காலங்களில் இந்த நோய் தாக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. வெயில் காலங்களில் பச்சை புல் கிடைக்காதால் மாடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. கால்நடைகளுக்கு அதிக வேலை கொடுக்கும் போதும் ஊட்டச்சத்து குறையும் போதும் தட்பவெப்ப நிலைகளில் மாறுதல் ஏற்படும் போதும் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும் போதும் ஆண்மை நீக்கம் மற்றும் ஒட்டுண்ணி நீக்க குளியல் செய்யும் போதும் கால்நடைகள் சோர்ந்துவிடும். அந்த நேரங்களில் பாக்டீரியாக்கள் வீரியம் அடைந்து கால்நடைகளில் நோயை ஏற்படுத்துகின்றன. நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோய் அதிதீவிர நிலை மற்றும் தீவிர நிலை அறிகுறிகளை உருவாக்கும். அதிதீவிர நிலை அறிகுறிகள்: கால்நடைகள் இறந்து கிடக்கும், தொண்டையில் வீக்கம் காணப்படும். தீவிர நிலை: காய்ச்சல் 103 டிகிரி முதல் 108 டிகிரி பாரன்ஹீட் வரை இருக்கும். காய்ச்சல் காரணமாக மயிர்கால்கள் சிலிர்த்து கொண்டிருக்கும். வாயிலிருந்து உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். குரல் வளைகள் வீக்கம் அடைவதால் மூச்சு திணறும். நாக்கு வீக்கம் அடைந்து வெளியே தள்ளி கொண்டிருக்கும். கண்கள் இரண்டும் சிவந்து கோவைப்பழம் போன்றிருக்கும். சில சமயங்களில் மூக்கிலிருந்து இரத்தமும் சளியும் வடிந்து கொண்டிருக்கும். இரத்த கலைச்சல் சமயம் ஏற்படும். நோய் கண்டறியும் முறை: அதிக காய்ச்சல் இருக்கும்போது நோய் தாக்கிய மாட்டின் காதிலிருந்து இரத்தம் எடுத்தும் தொண்டை பகுதியில் வீக்கமான இடத்திலிருந்து எடுத்த நீரை பரிசோதனை செய்தும் தெரிந்து கொள்ளலாம். நோய்க்கான சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள்: நோய் அறிகுறி தெரிந்தவுடன் கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை அளித்தால் மாடுகள் பிழைத்துக் கொள்ளும். கால்நடைகளை கட்டி வைத்திருக்கும் கொட்டைகளை 4% சலவை சோடா கரைசல் அல்லது 2% கேஸ்டிக் சோடா கரைசல் கொண்டு தெளித்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நோய் கண்ட மாடுகளின் எச்சம் தீவனம் ஆகியவற்றை மற்ற மாடுகளுக்கு கொடுக்காமல் எரித்துவிட வேண்டும். தடுப்பூசி போடுதல்: மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இத்தடுப்பூசி 8 முதல் 10 மாதங்கள் வரை நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். ஆடுகளுக்கான பசுந்தீவன உற்பத்தி, வகைப்பாடு, சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும்

விளைச்சல். கால்நடை வளர்ப்பில் முதன்மையான இடம் வகிப்பது பசுந்தீவன உற்பத்தியாகும். பசுந்தீவனங்கள் கால்நடைகளின் உற்பத்தி மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். கால்நடைகளுக்கு போதிய அளவில் பசுந்தீவனங்கள் கிடைக்காத பட்சத்தில் கால்நடைகள் முழு உற்பத்தி திறன் அடைய முடியாமல் போவதுடன் அவற்றின் உடல் எடை மற்றும் நலனுக்கு பாதிப்பு வாய்ப்பு உள்ளது. அதிலும் வெளிநாட்டு இனங்களுடன் கலப்பினப்பெருக்கம் செய்து பெறப்பட்ட கலப்பின பசுக்களுக்கான தீவன தேவையை பற்றி உழவர்கள் அறிந்திருப்பதில்லை. நமது நாட்டினங்களை பராமரிப்பது போலவே அவற்றையும் வரப்பு ஓரங்களில் மேய்ப்பது, அறுவடை செய்த நிலங்களில் மேய்ப்பது, சிறிதளவு தவிடு கழுநீர் அளிப்பது என பராமரிக்கின்றனர். முழு உற்பத்தி திறனை பெற கால்நடைகளுக்கு தீவன பயிர்களை சாகுபடி செய்து சமச்சீர் தீவனம் அளிப்பது அவசியம். கால்நடைகளுக்கான பசுந்தீவன வகைப்பாடு. கால்நடைகளுக்கு வழங்கப்படும் பசுந்தீவனங்கள் அவற்றின் தன்மைகளை பொறுத்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகின்றன. புல்வகை தீவனப்பயிர்கள், தானிய வகை தீவனப்பயிர்கள், பயறு வகை தீவனப்பயிர்கள், மரவகை தீவனப்பயிர்கள், மண்ணிலா பசுந்தீவனம். புல்வகை தீவனப்பயிர்கள். பொதுவாக புல்வகை தீவனப்பயிர்கள் கால்நடைகளுக்கு எரிசக்தியை அளிக்கின்றன. அதிக அளவில் நார்ச்சத்து கொண்டவை, 6 முதல் 10 வரை விழுக்காடு புரதச்சத்து உள்ளடக்கியவை. அதிக விளைச்சலை தரக்கூடிய கலப்பின புல் வகைகள் அதிக மகசூலை கொடுக்கக்கூடியவை. கினியா புல்லில் 3 அறுவடைக்கு 1 முறை காய்ந்த இலை மற்றும் அதிகமான தண்டு பகுதி அகற்ற வேண்டும். கொழுக்கட்டை புல்லினை பொறுத்தவரை அதிக விளைச்சல் இருக்கும் மழைக்காலத்தில் அறுவடை செய்து கால்நடைகளுக்கு வழங்கலாம். மேய்ச்சல் தரையாக பயன்படுத்த முயல் மசலோடு கொழுக்கட்டை புல் கலந்து பயிரிடலாம். அறுவடைக்கு பின் 10 சென்டிமீட்டர் அளவு வளர்ந்த பின் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடலாம். கொழுக்கட்டை புல் மண் அரிமானத்தை தடுக்கும் சக்தி கொண்டது. எனவே மண் அரிமானம் அதிகம் ஏற்படும் பகுதிகளிலும் நீரோட்டம் அதிகமாக உள்ள இடங்களிலும் இதனை வளர்த்து மண் அரிமானத்தை தடுக்கலாம். பயறு வகை தீவனங்கள். பயறு வகை தீவன பயிர்களில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். எனவே புல்வகை மற்றும் பயறு வகை தீவனங்களை கலந்து அளிக்கும்போது சரியான வளர்ச்சி கிடைப்பதுடன் ஆடுகளுக்கான அடர்த்தீவனத்தின் அளவினையும் குறைத்து வழங்கலாம். பயிர் வகை தீவனத்தில் புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் அதை மட்டும் ஆடுகளுக்கு தனித்த தீவனமாக அளித்தால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். எனவே அத்தகைய தீவனங்களை பிற பசுந்தீவனங்களுடன் கலந்தே அளிக்க வேண்டும். வேலி மசால், முயல் மசால், குதிரை மசால், தட்டைப்பயிறு, சனப்பை முதலியன முக்கியமான பயிர் வகை தீவன பயிர்களாகும். வேலி மசால் விதைகளில் முளைப்பு திறனை விரிவுபடுத்த கொதித்த நீரை 3 முதல் 4 நிமிடங்கள் ஆறவிட்டு அதில் வேலி மசால் விதைகளை போட வேண்டும். பின்பு 3 முதல் 4 நிமிடங்கள் கழித்து நீரை வடித்துவிட்டு விதைகளை நிழலில் உலர வைத்து விதைத்தால் 3 அல்லது 4 நாட்களில் நல்ல முளைப்பு திறன் கிடைக்கும். விதை நேர்த்தி செய்யாமல் விதைக்கும் போது முளைப்பு பெறுவதற்கு 7 முதல் 8 நாட்கள் வரை ஆகும். குதிரை மசால் சாகுபடியில் ஒரு வகை மஞ்சள் கொடி போன்ற ஒட்டுண்ணி வந்துவிட்டால் அதனை அழிப்பது மிகவும் சிரமம். தீவனப்பயிர் முற்றிலும் அழிந்து விட வாய்ப்புள்ளது. முயல் மசால் புல்வெளி நிலத்தில் ஆடுகளை மேய்ப்பதற்கு விடலாம். தானிய வகை தீவனப்பயிர்கள். மனிதனுக்கு தானியங்களை கொடுக்கும் பயிர்கள் அனைத்தும் கால்நடைகளுக்கும் தீவனமாக பயன்படக்கூடியவை. எனினும் கால்நடைகளுக்கென்று அதிக தழைகளை கொண்ட வீரிய தானிய வகை தீவன பயிர்கள் கண்டறியப்பட்டு கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. தானிய வகை தீவனப்பயிர்கள் அதிக அளவில் கிடைக்கும் சமயங்களில் அவற்றை சைலேஜ் முறையில் பதனப்படுத்தி பசுந்தீவன பற்றாக்குறை உள்ள சமயங்களில் பயன்படுத்தலாம். தீவன மரங்கள். புரதச்சத்து மிக்க மர இலைகளை தீவனத்தின் ஒரு பகுதியாக பயன்படுத்துவதன் மூலம் தீவன செலவு குறைகிறது. மரங்களை தனித்தோ பிற தீவன பயிர்களுடன் ஊடுபயிராகவோ வளர்க்கலாம். வெள்ளாடுகளை மரவகை தீவனங்கள் கொடுக்காமல் வளர்ப்பது சிரமம். அகத்தி வேகமாக வளரக்கூடியது. விதைகள் அல்லது நாற்றுகள் மூலம் பயிரிடலாம். புரதச்சத்து 26 விழுக்காடும் மகசூல் ஓராண்டுக்கு சுமார் 20 முதல் 30 டன் பெறலாம். அகத்தியில் செரிமானமாகும் புரதச்சத்தின் அளவு அதிகமாக காணப்படுகின்றது. சூபா புல் அல்லது சவுண்டல் எல்லா பகுதிக்கும் ஏற்றது. மானாவாரியில் விதைக்கலாம் அல்லது நாற்றாங்கால் செடிகளை வாங்கி நடலாம். வேலி ஓரங்களில் உயிர் வேலியாக பயன்படுத்தலாம். விதைகளை 1 இரவு ஊற வைத்து விதைக்க வேண்டும். இரவையில் சாகுபடி செய்ததிலிருந்து 6 மாதங்களிலிருந்து மானாவாரியில் நட்ட 2 ஆண்டுகள் கழித்தும் வெட்டி பயன்படுத்தலாம். இதனை மற்ற மர தழைகளுடன் கலந்து கொடுக்க வேண்டும். புரதச்சத்து 24 விழுக்காடு உள்ள தழைகளை வெட்டி நிழலில் உலர
தீட்டி கொடுப்பது சிறந்தது. கிளறி சிடியா. எல்லா மண் வகைக்கும் ஏற்றது. விதைகள் அல்லது நாற்றுகள் குச்சிகள் நட்டு வளர்க்கலாம். ஓராண்டில் ஒரு மரத்திலிருந்து 20 முதல் 30 கிலோ தலைகள் கிடைக்கும். தலைகளை வெட்டிய பின் சிறிது நேரம் நிழலில் உலர்த்தி கொடுக்கலாம். இதன் இலைகளில் புரத சத்து 20 விழுக்காடு வரை உள்ளது. தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

சில நூடுகளில் மணி 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:05 நினைத்தாலே இனிக்கும் ரெட்ரோ 70s மற்றும் 80s 70 மற்றும் 80 வாரங்களில் வந்த பாடல்களை நேரில் கேட்கலாம். தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் தொடர்பு கொண்டு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவின் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவின் நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைத்த நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நேர்லே ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். உங்கள் நெஞ்சம் கவர்ந்த பாடல் ஒலிக்க செய்யும் நேரமது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இந்த பாடல்களை உங்கள் விருப்பமான பாடலாக ஒலிக்க செய்ய நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க தொடர்பு கொள்ளலாம் 9344-101.8 8300-1909-101 0423 என்ற இணைப்பு என்னுடன் 2966-7781 இந்த 4 எண்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் துவக்கமாக நீங்கள் அனைவருக்காகவும் எனது விருப்ப பாடல் இதோ. ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8.

0: கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்,
3: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை கவிதை.
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
0: ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
7: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய விருப்பமான பாடல் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்காக.
7: மெல்ல திருந்தது கதவு, இது திரைப்படத்தின் பெயர். எஸ் ஜானகி அம்மா அற்புதமான குரல்ல, இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. ஊருசனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு. அருமையா இருக்கும் ஐயா பாட்டினுடைய வரிகளும் இசையும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?

0: மெல்ல தெரிந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது. எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையில் அந்த பாடல் கங்கையமரனின் பாடல் வரிகளோடு. ஒலித்துக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். 9342101 மற்றும் 0423 என்ற இணைப்பு என்னுடன் 296671 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற வாட்ஸ்அப் எண்கள் 8300119018. உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம் வாட்ஸ்அப் எண்ணிற்கும். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் நண்பர் யாரோ? வணக்கம். ஊட்டி 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8
2: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைத்து நேரம் 8:27 ஒலித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி. ஒலித்த அந்த பாடல் கொடி பறக்குது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் ஒலித்தது வைரமுத்துவின் பாடல் வரிகளை ஏந்தி.

0: தேவாலா நேயர்கள் சுமித், சுதாகரன், தனிதா, கிருத்திகா, பூங்கோத்தை, அம்பிகா விருப்பமாக ஒலித்தது அந்த பாடல் புதுநெல்லு புது நாத்து திரைப்படத்திற்காக. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைத்த நேரம் 8:32 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இதமான இரவு வணக்கத்துடன் தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஐயா. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நீங்க முதல்ல உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும்.
0: சொல்லுங்க.
1: மிக அற்புதமாக அருமையாக நேயர்களிடம் நீங்கள் பேசும் விதம், அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறவர்களுடன் பாடல் தருவது, தொலைபேசியில் பாடல் தருவது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தினம் தினம்.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி.
1: ஆமா, அந்த வகையில் இன்று 1970 வெளிவந்த விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் இருந்து ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம். இவன் தாராபுரம் துரைராஜ்.
0: நிகழ்ச்சி மிக்க நன்றி. இரவு வணக்கம் ஊட்டி எஃப்எம் 101.8 சார்பாக இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, பருவம் வந்த

0: சொல்லுங்க, ஏற பேருசா? இந்த ஊரு பேருசா?
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா, ஏறு பெருசா.

0: கேவி மகாதேவன் இசையில் ஒலிக்க கேட்டோம் அந்த பாடலை. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒலித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நெஞ்சம் நிறைந்த நினைவில் நின்ற பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நட்பு. வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பெண் புத்தி முன்புத்தி படத்திலிருந்து கொலுசே கொலுசே இசை பாடு கொலுசே.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நன்றிங்க.

0: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: சங்கர் கணேஷ் இசையில் ஒலித்த பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலாக நீயா திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சென்னியப்பன் மற்றும் குமரவேல். ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியிலும் அடுத்த நட்பு. வணக்கம்.
1: வான்வெளியில் வடநலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் கோவை சிறுவாணித்தாரல் நரசீவரம் என் கந்தசாமி.
0: என்ன பாடல் வேணுங்க நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில?
1: அந்த பாடல் அதாவது பாடுங்க, மூத்தோ சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்ற கருத்தினை கொண்டு விளங்கும் பாடல். பாட்டி சொல்லை தட்டாதிருந்து டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாது. அந்த பாடல் வேணும் சார்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8.

பாட்டி சொல்லை திரைப்படத்திலிருந்து மனோரமா குரலில் ஒலித்தது சந்திரபோஸ் இசையில் அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 8:55. நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேயட்ட பேசலாம். வணக்கம், ஊட்டி எஃப்எம் 101.8. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில? நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான பாடலாக. நிகழ்ச்சி நிந்தமைக்கு நன்றி.

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்க

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்த நிறைவு பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ் பி பாரசுரரும் குரலில் ஒலித்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். ஒலித்த பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவேறுது. ஊட்டி எஃப்எம் 101.8 அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் இயற்கை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் டிப்பு மாணிக்க விநாயகம்.

நேரம் 9:36 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில் ஜெயம் கொண்டான் படப்பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல.

0: லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக ரன் படத்திற்காக ஒலிப்பது பல்ராம் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: अभी आप सुन रहे थे यू शिव प्रसाद का सैक्सोफोन वादन, आपके साथ मृदंगम पर विग्नेश जयरमन और वायलिन पर जी उमा संगत कर रही थी। इसी के साथ संगीत का अखिल भारतीय कार्यक्रम अब यहीं संपन्न होता है। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र के स्टूडियो में रिकॉर्ड किया गया और आकाशवाणी के दिल्ली केंद्र से ही प्रसारित किया गया।
1: He was accompanied on Mridangam by V. Jayaraman and on violin by G. Uma. With that, we come to the end of this program. This program was earlier recorded in the studios of Akashwani Delhi and was broadcast from the Delhi station of Akashwani.
2: साथ में रत्ना पांडे।
3: नेरम 11 मणि आकाशवाणी தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 7 உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, 7:10 தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 14 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகாணம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக இரத்த தானம் குறித்த சிற்றுரை இடம்பெறும், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 8:20-8:30 திரைகாணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும், 9 இசைப்பெட்டகம் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு, டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார், லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் கே முத்து அவர்களின் நாகஸ்வர இசை, கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில், 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய டயாலிசிஸ் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும், 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம் எஸ் ஹிரண்மயி, 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும், 4 நாடகம் நதியை தேடும் கடல் எழுதியவர் புவனேஸ்வரி, நடிப்பு ஜெயவித்யா ஜி ரேவதி பி கே கோவிந்தராஜன் கே ஸ்ரீதர் சூரியகாந்த் எம் கிருஷ்ணமூர்த்தி ஆர் தங்கராஜ் கே கே சாமி காஞ்சனா மாலா ஜி பாஸ்கி ஆகியோர், அமைப்பு வி குமார், 5 குட்டீஸ் நேரம் மதுரை மாவட்டம் கே கே நகர் மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல் விருதுநகர் மாவட்டம் காமாட்சியபுரம் கே காலீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வில்லுப்பாட்டு, 6:40 இங்கிலாந்து பர்மிங்காமில் உள்ள எட்ஜ் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:40 திரைக்காணம், 7:00 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். 8:05 திரைக்காணம், 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா, ஜெய ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
4: The news read by Renuka. Prime Minister Narendra Modi has arrived in the French city of Nice, marking the beginning of his 6-day visit to France and Slovakia. Mr. Modi was accorded a warm welcome by senior French dignitaries. The visit to the two European countries aims to further deepen bilateral ties and reaffirm India's commitment towards advancing its broader strategic partnership with the European Union. During his stay in Nice, Prime Minister Modi will hold bilateral talks with French President Emmanuel Macron tomorrow. Both leaders will also jointly inaugurate the Bharat Innovates event, which brings together top innovation startups and venture capital funds from across the world. On the second leg of his two-nation tour, Mr. Modi will travel to Slovakia tomorrow. During his two-day visit, Mr. Modi will meet Slovakian President Peter Pellegrini. He will also hold talks with his Slovakian counterpart Robert Fico in Bratislava. After concluding his Slovakia visit, Prime Minister Modi will return to France to take part in the G7 summit in the eastern part of the country in Auvergne on the 16th and 17th of this month. The White House today said US President Donald Trump will meet Prime Minister Modi on Wednesday during the G7 summit. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. The 5-day BRICS Agriculture Conference concluded at Indore in Madhya Pradesh today. At the end of the conference, the Indore Declaration was adopted unanimously. The declaration outlines key decisions on food security, farmers' welfare, climate-friendly farming, agricultural trade and use of smart technology in farming. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan said that BRICS nations represent nearly half the world's population and contribute around 42% of global agricultural output. He said, Indore Declaration is not just a document of agreement, but a symbol of the collective will and shared responsibility of BRICS nations. Union Home Minister Amit Shah today directed the High-Level Committee on Demographic Change to study the shift in population structure in border districts. Chairing the meeting of the committee, Mr. Shah also asked the panel to visit border areas, metro cities and industrial towns for an assessment of changes because of illegal migration and other unnatural causes. An AN-32 transport aircraft of the Indian Air Force crashed at the Jorhat Air Force Station in Assam this morning during a routine sortie, claiming the lives of 5 air warriors. The Indian Air Force IAF has expressed grief at the loss of the lives. The IAF said that a court of inquiry is being constituted to ascertain the cause of the accident. Defence Minister Rajnath Singh has also expressed grief at the loss of 5 air warriors. The government has appointed Lieutenant General Dheeraj Seth as the next Chief of the Army Staff with effect from 30th of this month. He is presently serving as the Vice Chief of the Army Staff. The present Chief of the Army Staff, General Upendra Dwivedi, is retiring from service the same day. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri today said that tensions arising from the conflict involving Iran, the United States and Israel have increased challenges in the global petroleum sector, leading to a rise in crude oil prices. Speaking to the media at Ludhiana in Punjab, Mr. Puri asserted that the centre has, however, taken measures to ensure that Indian citizens are not adversely affected by the increase in fuel prices. As part of the celebrations leading up to the International Day of Yoga IDY 2026, the Ministry of Ayush, in collaboration with the Morarji Desai National Institute of Yoga and Hebbled, will organize a landmark global online yoga event tomorrow. The online yoga session will be held from 6:15 a.m. to 7:35 a.m. and is expected to witness participation from more than 130 countries. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. Earlier put into bat, Afghanistan were bowled out for 194 in 24.5 overs. And that is the end of this news bulletin.

ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:10. ஓடிஎஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த். ஆகாஷ்வாணி.